0: பெற்று பதவி விலகியிருக்கின்றார். வில் ஷாஃபை தனது புதிய வெள்ளை மாளிகை சட்ட ஆலோசகராக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நியமித்திருக்கின்றார். பிரான்சின் லோசர் பகுதியில் வேகமாக பரவும் காட்டுத்தீ சுமார் 153 ஹெக்டேயர் பரப்பளவை எரித்துள்ளது. இதனால் 2 குக்கிராமங்களில் இருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கின்றனர். ஈரானை இணங்க வைப்பதற்காக பொருளாதார அழுத்தத்தை முன்னெடுக்கும் வகையில் ஈரான் மீதான முற்றுகையை அமெரிக்க ராணுவம் தீவிரப்படுத்தியுள்ளது. இந்த முற்றுகை நடவடிக்கையின் ஒரு பகுதியாக 2 கப்பல்களை செயலிழக்கச் செய்திருப்பதாகவும் 55 கப்பல்களை வேறு திசைக்கு திருப்பிவிட்டிருப்பதாகவும் அமெரிக்க மத்திய கட்டளை பீடம் தெரிவித்துள்ளது.
1: மனத்தியாளச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: நேர்களை, இன்றைய நாளில் நாங்கள் கொண்டு வருகின்ற முதலாவது வினா இதுதான். 1986 August 11 இந்த நாள் கனேடிய தமிழர்கள் நினைவுகளில் என்றும் மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்கும். 1986 August 11 கனேடிய தமிழர்களுக்கு என்றுமே மறக்க முடியாத ஒரு நாளாக மாற்றப்பட்டிருக்கும். ஒரு மாபெரும் சமுத்திரத்தில் இரண்டு சிறிய உயிர்காப்பு படகுகளில் 155 ஈழத்தமிழர்கள் கடலில் தத்தளித்து கொண்டிருந்த போது பல்வேறு விதமான இன மோதல்கள், வன்முறைகள், பாதுகாப்பின்மைகள் ஆகியவற்றிலிருந்து தப்பி பல நாடுகளுக்கு சென்று தஞ்சம் கோரி அங்கிருந்து அங்கு வாழ முடியாது, அங்கிருந்து சிறிய படகுகளில் தமது பயணத்தை ஆரம்பித்து 1986 August 11 ஒரு மிகப்பெரிய ஒரு நீண்ட கடல் பயணத்துக்கு பின்னர் கனடாவை வந்தடைகின்ற போது வாழ்வா சுகாவா போராட்டத்தில் அடுத்த ஓரிரு கணப்பொழுதுகளில் அவர்கள் வந்த அந்த படகு மூழ்கி இறந்து விடக்கூடிய மிகப்பெரிய அபாயம் இருந்தபோது ஒரு மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டிருந்த ஒரு நல்லுள்ளம் கொண்ட ஒரு மனிதன், கஸ் டால்டன் என்று சொல்லக்கூடிய ஒரு மீனவ நாயகன் களத்தில் இறங்கி அத்தனை பேரையும் காப்பாற்றி இன்றும் அது ஒரு பேசு பொருளாக தமிழர்கள் மத்தியில் நீடித்து நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு சம்பவமாக மாறியிருக்கின்றது. கேப்டன் கஸ் டால்டன் இவர்களை கண்டுபிடித்து மீட்டு இன்றும் இவர்களில் பலர் எங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சம்பவம் ஒரு கதையாக இருந்தாலும் ஒரு வரலாற்று பதிவாக தமிழர்கள் மத்தியில் அடிக்கடி பேசப்படுகின்ற சம்பவம். கேள்வி என்னவென்றால், இந்த சம்பவம் எந்த கடற்கரைக்கு அருகில் இடம்பெற்றது? இந்த சம்பவம் கனடாவின் எந்த நகர கடற்கரைக்கு அருகில் இடம்பெற்றது என்பதுதான் கேள்வி. நாங்கள் அதற்கான 3 விடைகள் தருவோம். அந்த விடைகளிலிருந்து நீங்கள் கண்டறியலாம். கனடாவின் கிழக்கு கடற்கரையில் இடம்பெற்ற சம்பவம், அது எந்த நகரத்துக்கு அல்லது எந்த கடற்கரைக்கு அருகில் இடம்பெற்றது என்பதுதான் கேள்வி. முதலாவது ஹாலிஃபாக்ஸ், இரண்டாவது நியூஃபவுண்ட்லேண்ட், மூன்றாவது லெப்ரடோர். 3 விடைகள் தருவோம், விடைகளிலிருந்து கண்டுபிடியுங்கள். 1 ஹாலிஃபாக்ஸ், 2 நியூஃபவுண்ட்லேண்ட், 3 லெப்ரடோர். அலையுங்கள், பார்க்கலாம். 4164446222 என்ற தொலைபேசி இலக்கத்தில் உள்ள அழைத்து நேர்கள் உங்களது விடைகளுடன் இணைந்திருக்கலாம். நிச்சயமாக இந்த விடயம் பலருக்கும் தெரியக்கூடிய விடயம், பலரும் இந்த விடயத்துடன் தொடர்புடைய நட்புகளை கொண்டிருப்பீர்கள். அப்படி இருக்கக்கூடிய அந்த செய்திகளை ஆண்டாண்டு காலமும் தமிழர்கள் பேசி வருகின்றார்கள், நினைவு கொண்டு வருகின்றார்கள். இன்று தமிழர்கள் மிக அதிக அளவில் வாழுகின்ற ஒரு நாடாக கனடா மாறி இருக்கின்றது. அதற்கு இந்த இவ்வாறான நல்லுள்ளங்கள் பலரது உதவியும் மிக பிரதான காரணம். ஒருவர் இருவரல்ல, பலர் இவ்வாறு நாடற்றவர்களாக வீடற்றவர்களாக பயந்தோடி வந்தபோது ஆதரவு கொடுத்து காத்து வாழ வைத்திருக்கின்றார்கள். அதற்கு ஹால்டன் மிகச்சிறந்த உதாரணம். இந்த சம்பவம் நடைபெற்று இன்றைக்கு பல தசாப்தங்கள் கடந்துவிட்டன. ஏறத்தாழ 4 தசாப்தங்கள் கடந்துவிட்ட வேளையிலும் இதை யாரும் மறப்பதில்லை, மறக்கக்கூடிய விடயமும் இல்லை என்ற வகையில் அந்த வினாவுக்கான விடைகளுடன் நீங்கள் அழையுங்கள். 4166446422.
1: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக்
0: நீங்கள். அடுத்த பாடல் நல்லவனுக்கு நல்லவன். இது திரைப்படம். இந்த திரைப்படத்திலிருந்து கே ஜே ஜேசுதாஸ் மற்றும் ஜானகி ஆகியோரது குரல்களில் இந்த பாடல் ஒலிக்கின்றது. இந்த பாடலை எங்கள் தெருவில் நேர் விருப்பமாக விரும்பி கேட்டிருந்தார்கள். குகதாஸ், ரவி மற்றும் ரமேஷ், எஸ் பி சரண், தவம், சாரா, சிவலிங்கம், தேவகுமார், மூர்த்தி, வன்குவர் பவா ஆகியோர் தமது விருப்ப பாடல்களாக கேட்டிருந்தார்கள்.

0: அவன் வந்து 155 எங்களது உள்நாட்டு இலங்கை நாட்டைச் சேர்ந்த குடியேற்றவாசிகளும் எங்களது சொந்தங்களும் தமது நெஞ்சத்துக்குள் இன்று வரை வைத்திருப்பது கஸ் டாட்டனை தான். இப்பொழுது விடைகளுடன் நேர்கள் இணைந்திருக்கின்றார்கள், இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம் பாஸ்டர். இது வந்து நியூஃபவுண்ட்லேண்ட் கடற்கரை பட்டம். அது அன்னைக்கு கடவுள் இந்த தூதுனா தான் அந்த காணப்பட்டார் டால்டன். உண்மையில அன்னைக்கு அவர் தான் கடவுள். பின்னால அதே சமயம் இன்னொருவரும் பாராட்டுப்பட வேண்டியவர் அன்றைக்கு பிரைம் மினிஸ்டர் இந்த மல்ரோனி. அவருக்கு கண்ண நான் அறிஞ்ச அவருக்கு கண்ண நெருக்கடியின் தெளிவளவே போய் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இவன் அந்த இடம் சரியா சொல்லல, சில பேர் ஜெர்மனி என்று சொல்லி அப்படி சொல்லினா அவருடைய இவ்வளவு திருப்பி பேர் போகணுன்ற நிலைமை இருந்த பொழுது அவர் தான் மறந்து விட்டார் என்ற செய்தியும் எனக்கு தெரியும். அப்போ அதனுடையனால சில விஷயங்கள் பிற்காலத்தில் பின்னுக்கு அவருக்கு ஒரு மெடல் கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு கேஸ் டால்டனுக்கு அவர் காலம் அதுக்கு அடுத்த வருஷம் காலமாகிவிட்டார் நினைக்கிறேன். நன்றி வாசன்.
0: இல்லை அடுத்த வருஷம் காலமாக இல்லையே
1: பின்னுக்கு நான் இந்த நானும் பின்னுக்கு
0: 2016 வரையும் இருந்திருக்கிறார் உயிரோடு.
1: அப்ப அதுக்கு பிறகுதான் இப்ப மெடல் கொடுத்தா அடுத்த வருஷம் காலமானதோ அல்லாட்டி காலமானதுக்கு அப்புறம் மெடல் கொடுத்துருமோ எனக்கு தெரியல.
0: இருக்கலாம்.
1: அவற்றை வீர திகழ்ச்சியில பாராட்டி, அவற்றை மனிதாபிமான வீர செயல பாராட்டி
2: நூத்தம்பத்தஞ்சு பேரோட வந்தவர்களை அவர் காப்பாற்றி கதை சேர்த்தது பெரிய விடயம் தான்.
0: நன்றி சாரா. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம் வெண்பா.
0: வெண்பா சொல்லுங்கள்.
3: மம்மி ஃபவுண்ட்லேண்ட் தான். அவர் வந்து 2018 தான் வந்தார்.
0: 2016 30வது நிறைவு விழா அவரது இல்லத்தில் எங்களை தமிழ் உறவுகள் போய் கொண்டாடி இருக்கிறோம்.
3: 2018 ஜனவரி 15 வெண்பத்தது வயதில் காலமாயிருக்கும்.
0: நன்றி வெண்பா. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம். நான்
0: ஜியா சொல்லுங்கள்.
4: இது வந்து நியூ ஃபவுண்ட்லேண்ட்.
0: நியூ ஃபவுண்ட்லேண்ட் இந்த சம்பவம் கேள்விப்பட்டீங்களா ஜியா?
4: இல்லை, நான் அப்போ தவறு செஞ்சிருப்பேன்.
0: இல்லை
4: இப்போ உண்மையாக இப்போ இல்லை நீங்கள் வந்து கேள்விப்பட்டீங்க. இப்போ நீங்கள் சொல்ல தான் தகவல் தெரியுது.
0: ஓ, அது பெரிய
4: சம்பவம். நல்ல ஒரு விடயம்
0: சொல்லியிருக்கேன். அது இன்றைக்கும் அவரால் காப்பாற்றப்பட்ட பல எங்களது உறவுகள் இருக்கின. அவரை அந்த சம்பவத்தை சொல்வார்கள்.
4: முன்னுக்கு வந்தா கண்டிப்பா
0: இருப்பேன். நிச்சயம்
4: நல்லது செயல் செஞ்சிருக்கிற அவருக்கு நல்லது நன்றி சொல்லுவோம். ஆனா அப்ப இருக்க மாட்டேன். நன்றியா.
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம் ஐயா. வாசன் கோதா
0: சொல்லுங்க.
5: இது நீ ஃபவுண்ட்லேண்ட் தரங்கண்ணா.
0: இதை பற்றி எனக்கு கதை கேள்விப்பட்டிருப்பீரே.
5: நாங்க வர்றதுக்கு 2 வருஷம் தானே நடந்திருந்தது. அவர்களுக்கு கொஞ்சம் நீண்ட காலம் எடுத்தது அவர்களுக்கு லேண்ட் கொடுத்துறதுக்கெல்லாம். ஆனா அது நிச்சயமா ஒரு பெரிய ஒரு கப்பல்ல வந்து இடையில இறக்கி விடப்பட்டுதான் இங்கே வந்திருக்கு. அட்லாண்டிக் ஓசனே அந்த படகுல அங்கிருந்து கிராஸ் பண்ண முடியாது.
0: என்றாலும் அந்த அதுல வந்து காப்பாற்றின ஒரு பெரிய சம்பவம்.
5: அது ஒரு நிச்சயம். ஒரு மனித அபிமானத்துக்கு
0: தான் பிடிச்ச மீன் எல்லாம் கடல்ல கொட்டி போட்டு.
5: ஆமா ஆமா, அது நல்ல செயல். அப்படி ஒரு மனப்பான் கூட இந்த காலத்துல அகல கணக்கிடக்க.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம். சந்திரன்.
0: சந்திரன் சொல்லுங்கள்.
6: என்னதுன்னா இது சில நேரங்கள்ல சில சில வரலாறுகள் உண்டாகிறது போல என்னன்னா ரிமெம்பரன்ஸ் டே நவம்பர் 11, செப்டம்பர் தாக்குற செப்டம்பர் 11, இது ஆகஸ்ட் 11
0: என்ன
6: ஒரு 11 வந்து அம்பிட்டு இருக்கு. நீ ஃபோன்லேண்ட் ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் இதுன்னு இருக்குங்க. உண்மையிலே அந்த ஒரு 3 நாள் சென்று அமைந்த அந்த லைஃப் போட்டு வந்து இது உண்மையிலே கேள்விகளால் நிறைய பேருக்கு அது அறியாதவருக்கும் அறியக்கூடிய இதாக இருக்கும். தொடர்ந்து 30
0: தகவல்களுக்கு பேச பேச வேணும். அது பேச கிடைச்சது நல்ல விஷயம்.
6: அதான் இப்படியான தகவலாக என்னன்னா இன்றைக்கு அப்படியே நாளைக்கு செப்டம்பர்ல என்ன ஆகஸ்ட்ல என்ன நீங்கள் கணக்காத்தான் வந்துருக்கீங்க. 40 வருஷம். நன்றி வாசன்.
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
7: வணக்கம்.
0: தேவமார் சொல்லுங்கள்.
7: இது நியூஃபவுண்ட்லேண்ட் தான். நான் செயின்ட் மேரிஸ் பேக்கும் அந்த செயின்ட் ஸ்கொட்ஸ் அந்த கடற்கரை பகுதியில் தான் இது காரியம் போயிட்டார். அங்கிருந்து தான் அவர் காப்பாற்றினது. கஸ் டால்டன். எனக்கு இதில் அந்த கப்பலில் வந்த ஆள் இருந்தோ அவரால் ஏன்னா தெரியும் அந்த இதில் வந்தால் ஆள் அவர் இப்போ இல்லை. அந்த கப்பலில் வந்தால்
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
5: நன்றி.
0: நல்ல தகவல். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
8: வணக்கம் பாசன். மொரின்.
0: மொரின் சொல்லுங்கள். முந்தி கேள்விப்பட்டீங்களா மொரின்? இது
8: கொஞ்சம் கேள்விப்பட்டான், பெருசா அதை பற்றி தெரியாது எனக்கு. கொஞ்சம் லைட்டாக கேள்விப்பட்டது தான்.
0: அவர்கள் அவற்றை பிறந்த நாளுக்கு அடிக்கடி அந்த அந்த நாளில் அந்த ஆகஸ்ட் 11 தேதி தப்பு இப்படி காப்பாற்றப்பட்ட அவ்வளவு பேரும் போய் அவரை இல்ல

0: கொடுத்ததே நல்ல அனுபவம் வேண்டியது செய்திய கொண்டதே மிகவும் நன்றி
1: நன்றி நன்றி மேடம் நிகழ்ச்சியின் அடுத்த நேர் வணக்கம்
2: கப்பல் அப்ப தத்தடிச்சு அனுப்பணும் மலரோனி அவர் சொல்லி சொன்னார் இங்க வந்தவை எல்லாரும் இப்படிதான் வந்தவை அவைய திருப்பி அனுப்பிடாது நாட்டுக்கே அவ்வளவு பேரையும் விட வேணுமாண்டு அதோட முடிவுக்கு வந்தது நன்றியா
1: நன்றி நன்றி நிகழ்ச்சியில் நடத்தினர் வணக்கம்
3: ஹலோ நான் தேவதாஸ் காய்க்கிறேன் சுகமா இருக்கின்றீர்களோ
1: தேவதாஸ் நன்றி நீங்கள் எப்படி
3: நானும் சுகமாக நடந்து கொண்டிருக்கிறோம்
1: உங்களோட நண்பர்கள் எல்லாம் மந்திரிப்பினும் இந்த கப்பல்ல அப்படி
3: அப்படி நான் உடனே கேள்விப்படலை ஆனால் நான் கேள்விப்பட்டு நான் ஏமன்ல இருந்து கப்பல்ல வந்து சிறிய படகு மூலம் இங்கே வந்த இடத்துல ஒரு ஆள் காப்பாற்றி இங்கே உணர்ந்தாண்டு
1: ஏன்னா
3: தெரியும் அந்த டைம் நடந்த விஷயங்கள் மல்டோனி பிரமிஸா இருந்தபடியால் எல்லாருக்கும் நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்து அவைகளை இங்கே வாழ வைக்க நல்ல ஒரு புண்ணியம் செய்திருக்கிறார் ஆனா எதிர்கொள்ள கிடையில அதெல்லாம் கேள்விப்பட்டான் அந்த டைம் அவருக்கும் இப்பவும் அவருக்கு அந்த மரியாதையும் அந்த சிறப்பும் இருக்குது மல்டோனிக்கு
1: நன்றி நன்றி
3: நன்றி நன்றி நன்றி
1: நிகழ்ச்சியில் நடத்தினர் வணக்கம்
4: என்பது
1: மிகச்சரியான விடை நான் இனி பேச தேவையில்லை எல்லா தகவலும் நேர்கள் வாயிலாக வந்துவிட்டது நிகழ்ச்சியில் இணைந்து விடை தந்த நேர்களுக்கு நன்றிகள் உண்மையில் இந்த நாளை நாங்கள் நினைவு கூற வேண்டும் எங்களது உறவுகள் பலர் இருக்கின்றார்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் பலர் இந்த சம்பவத்தில் 155 பேர் என்றால் 100 பேராவது இப்போது இங்கிருப்பார்கள் என்பதில் மாற்றுக்கருத்து கிடமில்லை
5: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம் ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஆதித்யா பிரபாகரன் மற்றும் சங்கீதா கோகல் CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்
6: கேட்க
4: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட். ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள் உங்கள்

வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம். வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.

நேர்களை, நாங்கள் அடுத்து கொண்டு வருகின்ற வினாய் தான், பொலிவியாவின் தலைநகரம் எது? தென்னமெரிக்க நாடுகளில் ஒன்றான பொலிவியாவின் தலைநகரம் எது என்பது கேள்வி. அழையுங்கள், மூன்று விடைகள் தருவோம். அந்த மூன்று விடைகளில் நீங்கள் எது என்பதை கண்டறிய வேண்டும். ஒன்று பொகாட்டோ, இரண்டாவது சுக்கிரி, மூன்றாவது கியூட்டோ. மூன்று விடைகள் தருவோம். அந்த விடைகளில் எது பொலிவியாவின் தலைநகரம் என்பதை கண்டுபிடிங்கள். பார்க்கலாம், முதலாவது பொகாட்டோ, இரண்டாவது சுக்கிரி, மூன்றாவது கியூட்டோ. கேள்வி, தென் அமெரிக்க நாடுகளில் ஒன்றான பொலிவியாவின் தலைநகரம் எது? பலர் தென் அமெரிக்க நாடுகளுக்கு சென்று வந்திருப்பீர்கள், தென் அமெரிக்க நாடுகள் பற்றி பல செய்திகளை அறிந்திருப்பீர்கள் என்ற வகையில் இப்போது பொலிவியா பல்வேறு விதமான பொருளாதார சமூக நெருக்கடிகளுக்குள் உள்ளாகியிருக்கின்றது. கொலம்பியாவில் புவிநடுக்கம் ஏற்பட்டிருக்கின்றது. பொலிவியாவில் சமூக பொருளாதார நெருக்கடிகள் என்று இப்போது தென் அமெரிக்க நாடுகள் எல்லாமே கடுமையான ஒரு அழுத்தங்களுக்குள் உள்ளாகி கொண்டு வருகின்றன. வெனிசுவேலா, அதன் பிறகு பிரேசில், அதன் பிறகு கொலம்பியா, பொலிவியா என்று பல நாடுகள், பரகுவே என்று பல நாடுகளுக்கும் இந்த நெருக்கடிகள் மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றன. கேள்வி என்னவென்றால், பொலிவியாவின் தலைநகரம் எது? பொகாட்டோ, சுக்கிரி, கியூட்டோ. அழையுங்கள், 4 1 6 6 4 4 6 2 2 2.

அந்த பாடல் சாமுராய் திரைப்படத்திலிருந்து தர்சினி தேவகுமார் ஆகியோர் விருப்பத்தில் ஒலித்தது. பாடல் பாடியவர்கள் யார் என்று கேட்டால் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். நித்யஸ்ரீ மகாதேவன் மற்றும் திசார் ஆகியோரது குரல்களில் அந்த பாடல் ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில் ஒலித்தோம். இந்த நேரம் சரியாக 8:38 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம்.

0: அவன் பொலிவியாவின் தலைநகரம் எது என்று கேட்டிருந்தோம். மூன்று விடைகள் தந்தோம். முதலாவது பொகாட்டோ, இரண்டாவது சுக்கிரி, மூன்றாவது கியூட்டோ என்ற மூன்று விடைகளுடன் இப்பொழுது பொலிவியாவின் தலைநகரத்தை கண்டுபிடித்த நேர்கள் இணைந்திருக்கின்றார்கள். இணைத்துக் கொள்வோம். முதலாவது நேர் வணக்கம்.
1: வணக்கம் மாஸ்டர்.
0: கஞ்சாச்சனம் சொல்லுங்கள்.
1: கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்கும். என்ன அங்கே ரெண்டு சிலருக்கு சொல்லி கொண்டு போகும். ஒன்று சுக்ரி, ஒன்று லாபாஸ். உண்மையில சுக்ரி தான் அந்த நிர்வாக தலைநகரம், லாபாஸ் தான் பார்லிமெண்ட் இருக்குது. ஆனால் அப்படி கன்ஃபியூஸாக தான் இருந்தது. ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் வந்து சுக்ரி.
0: நன்றி நன்றி. தந்த விடைகள்ல சுக்ரி தான் இருக்குது. நன்றி
1: நன்றி. வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: சந்திரன் சொல்லுங்க.
2: ஓமாம் சுக்ரி தான். அடுத்தது பொலிவியா. நான் 1994 வேர்ல்ட் கப் மேட்ச்ல பார்த்தேன். அவர்கள் விளையாடி இருந்தார்கள். ஓ, நல்ல பிளேயர்ஸ். ஆனால் சான்ஸ் கிடைக்கிறார்கள். கிட்டத்தட்ட மெக்சிகன் அவைகள் மாதிரி விளையாடி இருந்துச்சு
0: பார்த்துருந்தேன்.
2: ஓமாம் நன்றி வாசன்.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம். இது
0: சொல்லுங்க.
3: ஆமாம், இது சுக்ரி தான் அவை தலைநகரம். லாபாஸும் அவை இந்த பார்லிமெண்ட் இருக்கிற இடம் லாபாஸ். ஆனால் சுக்ரி தான் தலைநகரம்.
0: சரி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம் வாசன். ஐயா சுக்ரி தான் வாசன். பஞ்சாப்ல சுக்ரியாண்டா காலை வணக்கம்.
0: சுக்ரியாண்டா காலை வணக்கம். என்ன
4: ஐயா காலை வணக்கமும் சுக்ரியாண்டா.
0: நன்றி நன்றி
4: நன்றி நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம் நாஞ்சியா.
0: ஏன் சொல்லுங்க.
5: உங்களுடைய வந்து சுக்ரி நீங்க கொண்டு வந்ததுக்கு காரணம் வந்து நான் நினைக்கிறேன் இந்த இந்தியால இருந்து ஒரு நல்ல உதவி ஒன்று செஞ்சிருக்கிறேன். மறந்து வந்து அவசர உதவிக்காக உதவி செஞ்சிருக்கிறேன். நேற்று அனுப்பியிருக்கணும்.
0: அதுக்காக
5: தான் கொண்டு வந்திருக்கேன் நினைக்கிறேன். நன்றி
0: சந்திப்பா. நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம் ஐயா வாசன். சுக்ரி தான்.
0: சுக்ரி நன்றி
6: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
7: வணக்கம் வணக்கம் சார். சிவலிங்கம்
0: சொல்லுங்க. சரி
7: சுக்ரி சுக்ரி.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
8: வணக்கம் ரமேஷ். இது வந்து சுக்ரி தான். ஆனா ஏகப்பட்ட லாங்குவேஜஸ் இருக்காங்க. அவங்க தான் கிட்டத்தட்ட 50 லாங்குவேஜ் தெரிஞ்சு 50 லாங்குவேஜ் பேசுறாங்க. அவ்வளவு அவ்வளவு பழமையான லாங்குவேஜஸ் நிறைய இருக்கு.
0: போயிருக்கீங்களா சுக்ரி?
8: இல்ல இல்ல போனது.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
9: வணக்கம். காசி.
0: காசி சொல்லுங்க.
9: இது சுக்ரி.
0: சுக்ரி நன்றி காசி.
9: நன்றி நன்றி.
0: ஆமாம் நேர்கள் சரியான விடை. அது சுக்ரி தான் அதன் தலைநகரம். ஆனால் நிர்வாக நகரமாக லாபாஸ் சொல்லப்படுகின்றது. லாபாஸ் என்பது பொலிவியாவின் நிர்வாக நகரமாக சொல்லப்படுகின்றது. தென் அமெரிக்காவில் 13 வரையான நாடுகள் இருக்கின்றன. 2 நாடுகள் லேண்ட் லாக் கண்ட்ரீஸ் என்று சொல்லப்படும், நிலத்தால் சூழப்பட்ட நாடுகளாக 2 நாடுகள் இருக்கின்றன. ஒன்று பொலிவியா, இரண்டாவது பரகுவே. இந்த இரண்டும் நிலத்தால் சூழப்பட்ட நாடுகள் என்றால் கடற்கரைகள் இல்லை. 4 புறமும் நிலங்கள் நாடுகளால் சூழப்பட்டிருக்கக்கூடியவை. அதில் பொலிவியாவும் அடங்குகின்றது. பொலிவியாவில் தற்போது பல்வேறு விதமான சமூக பொருளாதார சிக்கல்களை அந்த நாடு எதிர்கொண்டிருக்கின்றது. அந்த செய்தி இன்று எங்களது செய்தி அறிக்கையில் காலையில் இடம்பெற்றிருந்தது. தென்னமெரிக்க நாடான பொலிவியாவில் கடுமையான பொருளாதார நெருக்கடி, எரிபொருள் விலை உயர்வு காரணமாக பெரும் மக்கள் போராட்டங்கள் அந்த நாட்டில் வெடித்திருக்கின்றன. அதிபர் ரொட்ரிகோ பாஸ் தலைமையிலான அரசு எரிபொருள் மானியங்களை நீக்கியதால் பணவீக்கம் அதிகரித்து உணவு மற்றும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கின்றது. நாடெங்கும் சாலை மறியல் போராட்டங்கள் தீவிரமடைந்திருக்கின்றன. 90 நாள் அவசர நிலையை அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. நாட்டின் முக்கிய வருவாயான எரிவாயு குறைந்திருக்கின்றது. அதனால் ஏற்றுமதி வீழ்ச்சியடைந்து வருமானம் வீழ்ச்சியடைந்திருக்கின்றது. டொலர் தட்டுப்பாடு காரணமாக சிறு தொழில்கள் மற்றும் இறக்குமதிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. மானியங்கள் வெட்டப்பட்டதால் பணவீக்கம் மற்றும் வாழ்க்கை செலவு பல ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு உயர்ந்திருக்கின்றது. தொழிற்சங்கங்கள், பழங்குடியினர் மற்றும் தொழிலாளர்கள் இணைந்து தொடர் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றார்கள். நிலைமையை கட்டுப்படுத்த இராணுவத்துக்கு முழு அதிகாரம் வழங்கப்பட்டு அவசர நிலை அமுல்படுத்தப்பட்டிருக்கின்றது. நெருக்கடியை சமாளிக்க இந்தியா மற்றும் பிரேசில் போன்ற நாடுகள் மருத்துவ பொருட்கள் மற்றும் உணவு உதவிகளை தொடர்ச்சியாக வழங்கி கொண்டிருக்கின்றன. இது பொலிவியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அவசர நிலையாக கருதப்படுகின்றது. இந்த அவசர நிலையை சமாளிப்பதற்கு பல்வேறு நாடுகளும் பொலிவியாவுக்கு பொது உதவி வழங்கி வருகின்றன என்ற வகையில் இந்தியாவும் கணிசமான அளவு உதவிகளை வழங்கியிருக்கின்றது. அந்த நாட்டின் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் பல்வேறு விதமான முயற்சிகளை மேற்கொண்டாலும் வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கின்றது என்று சொல்லலாம். 17 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்ற வகையில் இந்த பொலிவியாவின் பணவீக்கம் தொடர்பாக கடந்த 2-3 வருடங்களாக தொடர்ச்சியாக பாரிய இழுபறிகள் ஏற்பட்டு வருகின்றன. நிர்வாக தலைநகரம் என்று லாப்பா சொல்லப்படுகின்றது, ஆனால் பொதுவான தலைநகரம் சுக்கிரி என்று அழைக்கப்படுகின்றது. அந்த நிர்வாக தலைநகரமான லாப்பாஸில் முடங்கியுள்ள பல்வேறு விதமான போராட்டக்காரர்கள் தங்களது உரிமைகளை அரசாங்கம் பறிப்பதாகவும் இப்போது கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார்கள். 90 நாட்கள் அவசர காலநிலை அங்கு பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த விடைகளுடன் இணைந்திருந்த நேர்கள் அத்தனை பேருக்கும் இந்த வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். நில் பல்சொல் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் எங்களது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்கின்றோம். நேரம் இப்பொழுது 8:45. நேர்கள் சிஎம்ஆர் தமிழிஸ்டியின் நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்தீர்கள்.
9: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
10: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலை
9: 416-700-2222 j.ca.
11: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
9: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
11: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
9: 20 மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
11: சுகந்தன், 416-540-6269.
9: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். பிரம்டன் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய நாராயண பெருமாள் அலங்கார உற்சவம், புன்னாலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆவணி ரோகிணி நன்னாளை தேர் திருவிழாவாக வைத்து ஆகஸ்ட் 19 முதல் செப்டம்பர் 5 வரை, ஆகஸ்ட் 21 வரலட்சுமி விரத பூஜை, 23 சப்பரம், 28 மஞ்சள் திருவிழா, செப்டம்பர் 4 வெள்ளிக்கிழமை காலை தேர் திருவிழா, 5 சனிக்கிழமை தீர்த்த திருவிழா. கண்ணபிரானின் அருளை பெற அன்போடு அழைக்கின்றனர். 905-458-9701-416-471-0255.
0: நீங்கள் அடுத்த பாடல் வேட்டைக்காரன் திரைப்படத்திலிருந்து கிறிஸ் சுசித்ரா மற்றும் போனி கவுகிட்ஹில்லர் ஆகியோரது குரல்களில் ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார்கள் கண்ணன், சுதா, எஸ்பி சரண், ரமேஷ், அதேபோல் தவம், ஜெயா, சத்யா, சாரா, வெண்பா ஆகியோரது வெண்பா மற்றும் மூர்த்தி ஆகியோரது விருப்பத்தில் இந்த பாடல் ஒலிக்கின்றது.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 34. நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

நேர்களை நாங்களும் இப்பொழுது விடைபெறும் நேரம். இதுவரை நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த நேர்கள், எங்களது நேர் விருப்ப நிகழ்ச்சியுடன் இணைந்து பாடல் விரும்பி கேட்ட நேர்கள், இசைத்தேர்வு நிகழ்ச்சியில் இணைந்து பாடல் விருப்பங்களை தெரிவித்த நேர்கள், மற்றும் எங்களது கீத சந்தங்கள் நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்த நேர்கள், நில் பல்சொல் நிகழ்ச்சியில் இணைந்து எங்களது வினாக்களுக்கான விடைகள் தந்த நேர்கள், பஞ்சாட்சரம் சாரா, வெண்பா, நோர்வேஜியா, குகதாஸ், டொன்மில் சந்திரன், தேவகுமார், வன்குவர் பவான், மொரின், சிவலிங்கம், மதன், காசி, தேவதாஸ், தவம், என்எஸ் தவம், ரமேஷ் ஆகிய நேர்களுக்கு இந்த வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு வருகின்ற பொழுதுகள் இனிய பொழுதாக மாற வாழ்த்துக்கள் தெரிவிப்பதுடன் மீண்டும் இனிய ஒரு பொழுதொன்றில் நேர்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றும் உங்கள் அன்பின் எஸ் எஸ் வாசன். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 4168345753
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: வணக்கம், நான் அசல் புஷ்பா ஹைகிரன். எங்களை 4 ஆண்டுகள் வெற்றிகரமாக முடிவடைந்து 5வது ஆண்டினை ஆரம்பிக்கின்றோம்.
4: ஆயிஷா சில்க்ஸ் தரும் மெகா சேலுடன் 10 சேல் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை அனைத்தும் 30% முதல் 50% தள்ளுபடியில். பியோ காஞ்சிபுரம் $150, ஃபேன்சி சாரீஸ் $50, காட்டன் $30, ஆர்ட் சில்க் சாரீஸ் $20. 10 சேலில் கூடுதலான பொருட்கள் $10 இருந்து சாரீஸ் 3 சாரம் $10, சல்வார் $30, இன்னும் ஏராளம். 21-40 மோர்னிங் சைட் அண்ட் ஃபின்ச், 416-298-6116. ஆயிஷா சில்க்.
5: ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638
6: அல்லது கால் தர்ஷன் 416-897-0919.
5: ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை.
6: 647-924-7638
7: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
8: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
7: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
8: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிய விலையிலே வாங்கலாம்.
9: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
8: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
7: 416-834-2266.
8: Jiva Jewelers.

ஏற விதிமாற சதிகார கதிமாற ஒரு 100 படை மோத

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்டபூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: கடந்த 20 மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது
2: சட்டரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 GTA Credit.
3: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
4: 96-99 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்.
3: 905-417-6069.
4: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் CA 905-417-6069.
5: உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 34. நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றே உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஆதித்யா பிரபாகரன் மற்றும் சங்கீதா கோகல். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம். கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம் வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ் மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ் மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 Info @CanadianTamilCongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம்.

0: HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா.
1: Working for you.
0: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிரம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200
4: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
3: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 34. நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஆதித்யா பிரபாகரன் மற்றும் சங்கீதா கோகல். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள், உங்கள் வியாபாரம்

0: அனைத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 34 நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால், இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1-இன் சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999. 416-903-9999.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 38. ஊழ். ஊழின் பெருவலி யாவுள? மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழின் பெருவலி யாவுள? மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழினை காட்டிலும் பேராற்றல் படைத்தது உண்டோ? அதை தடுக்க நாம் வேறொரு வழியை எண்ணினாலும் அங்கும் அது முன்வந்து நிற்கும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்டிங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
0: 416-700-2222 ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638 416-897-0919.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஆதித்யா பிரபாகரன் மற்றும் சங்கீதா கோகல். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்டபூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் auto.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
0: 20 மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383.
1: சுகந்தன் 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 ஒரு கிராம் நகைக்கு 100-150 வரையும், 22 ஒரு பவுன் நகை அடகுக்கு 1,000-1,200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 38. ஊழ். ஊழின் பெருவலி யாவுள? மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழின் பெருவலி யாவுள? மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழினை காட்டிலும் பேராற்றல் படைத்தது உண்டோ? அதை தடுக்க நாம் வேறொரு வழியை எண்ணினாலும் அங்கும் அது முன்வந்து நிற்கும்.

Tony Paul.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165.
1: புதிய
0: பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸி அண்ட் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட். ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு யூனிட் 5 மார்க்கம் தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-0-6-7-7-2
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 38. ஊழ். ஊழின் பெருவலி யாவுல, மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழின் பெருவலி யாவுல, மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழினை காட்டிலும் பேராற்றல் படைத்தது உண்டோ? அதை தடுக்க நாம் வேறொரு வழியை எண்ணினாலும் அங்கும் அது முன்வந்து நிற்கும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum அனுபவம் வாய்ந்தவர்களின் சேவை கே எம்பிசினஸ் சிஏ 6475221775 6475221775.
2: காசு வேணும் ஃப்ரெண்ட்கிட்ட கேட்டேன், இல்லை கண்டு சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி கண்டு அவட்ட கேட்டா, அவவும் இல்லை கண்டுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தானே கை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
3: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
4: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
3: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக் அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 4167570034 அல்லது 4169943861. அம்மா நகையடகு மாடம்.
5: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
5: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
6: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
7: மியூசிக் கனெக்ட்ஸ்.
6: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஆதித்யா பிரபாகரன் மற்றும் சங்கீதா கோகல். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாய் இரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
8: அப்படின்ற

கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.

0: 67 டாலர் மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
1: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 38. ஊழ். ஊழின் பெருவலி யாவுல, மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழின் பெருவலி யாவுல, மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழினை காட்டிலும் பேராற்றல் படைத்தது உண்டோ? அதை தடுக்க நாம் வேறொரு வழியை எண்ணினாலும் அங்கும் அது முன்வந்து நிற்கும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
4: Everything okay? No problem and did you
5: bar kalamu closing da tadikira nadik.
6: The customer you're trying to reach is not available.
7: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam 416-268-0155. 416-268-0155.
4: செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
5: செல்லம் இல்லடா, செல்வம்.
4: சரி சரி.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட்
2: OCRA overdue tax உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 GTA கிரெடிட்.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 38. ஊழ். ஊழின் பெருவலி யாவுள, மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழின் பெருவலி யாவுள, மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழினை காட்டிலும் பேராற்றல் படைத்தது உண்டோ? அதை தடுக்க நாம் வேறொரு வழியை எண்ணினாலும் அங்கும் அது முன்வந்து நிற்கும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4661-416-475-4665-4661.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-யை வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஆதித்யா பிரபாகரன் மற்றும் சங்கீதா கோகல். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: அப்படின்ற

0: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38-52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
4: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா.
5: Working for you.
4: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
5: Working for you.
6: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 38. ஊழ். ஊழின் பெருவலி யாவுள, மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழின் பெருவலி யாவுள, மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழினை காட்டிலும் பேராற்றல் படைத்தது உண்டோ? அதை தடுக்க நாம் வேறொரு வழியை எண்ணினாலும் அங்கும் அது முன்வந்து நிற்கும்.

பொறுப்பு துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: இயங்கும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம், 9056677200, 9056677202.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
5: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம்.

0: Everything okay, no problem.
1: Bar closing that. The
2: customer you're trying to reach is not available.
3: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutthi kundurukkundirukkala. Ungal mortgage kudai vangikku maattavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155.
4: 0155
3: உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 38. ஊழ். ஊழின் பெருவலி யாவுல, மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழின் பெருவலி யாவுல, மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழினை காட்டிலும் பேராற்றல் படைத்தது உண்டோ? அதை தடுக்க நாம் வேறொரு வழியை எண்ணினாலும் அங்கும் அது முன்வந்து நிற்கும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன். 416-475-4661. 416-475-4661.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்? வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? So sad.
7: உலகின் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர், லோட்டஸ் 401 அருகில், பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ், எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 11 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஆதித்யா பிரபாகரன் மற்றும் சங்கீதா கோகல். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
9: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24th ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 38. ஊழ். ஊழின் பெருவலி யாவுள, மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழின் பெருவலி யாவுள, மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழினை காட்டிலும் பேராற்றல் படைத்தது உண்டோ? அதை தடுக்க நாம் வேறொரு வழியை எண்ணினாலும் அங்கும் அது முன்வந்து நிற்கும்.

0: இதுவும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
4: காசு வேணும் என்று ஃப்ரெண்ட்கிட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்டா அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தானே கை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
5: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
6: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
5: கெனடியன் எக்லிங்டன், சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம்.
7: புதிய
8: பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
9: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
10: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பாட்டுடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
9: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
10: 416-489-2000. GTA கிரெடிட். கெலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999. 416-903-9999.

0: கேட்டுடும் முதல் HD தமிழ் HD கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியையை தகனக்கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியையை தகனக்கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 38. ஊழ். ஊழின் பெருவலி யாவுள, மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழின் பெருவலி யாவுள, மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழினைக் காட்டிலும் பேராற்றல் படைத்தது உண்டோ? அதை தடுக்க நாம் வேறொரு வழியை எண்ணினாலும் அங்கும் அது முன்வந்து நிற்கும்.

நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் காலை நேர ஒளிபரப்பு. இன்று 11 திகதி ஆவணி மாதம் ஆகஸ்ட் மாதம் 2026 ஆண்டு செவ்வாய்க்கிழமை. ஒரு காலை பொழுதில் நேர்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. நேர்கள் 9 மணி தொடக்கம் 1 மணி வரை எங்களது நிகழ்ச்சியில் வழமை போல் இணைந்திருக்கலாம். இன்றைய 4 மணி பொழுதுகளும் இனிய பொழுதாக நிச்சயமாக மாறும். நீங்கள் இணைந்திருக்கலாம். பல்வேறு சுவையான பாடல்கள், சுவையான தகவல்கள், இன்னும் பல்வேறு விதமான நேர்களது விருப்ப பாடல்கள் என்று இந்த நிகழ்ச்சி ஒரு அமர்க்கலமான நிகழ்ச்சியாக மாற இருக்கின்றது. எப்பொழுதுமே சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் பல்வேறு நிகழ்ச்சிகள் பல்வேறு விதமான சுவையை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கக்கூடியவை. அதுவும் நேர்களுடன் இணைந்து வழங்குகின்ற நிகழ்ச்சி என்பது மிக முக்கியமானது. என்ற வகையில் நேர்கள் இணைந்து கொண்டு 9 மணி தொடக்கம் 10 மணி வரை உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். 10 மணி தொடக்கம் 12 மணி வரை 10க்கு 10 நிகழ்ச்சி இடம்பெறும். 10 தொடக்கம் 11 மணி வரை நேர்கள் இணைந்து 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்களது வாக்குகளை அளிக்கலாம். உங்களுக்கு விருப்பமான பாடல்களுக்கான வாக்குகளை அளிக்கும் நேரம் அந்த வாக்குகள் அளிக்கப்பட்டதன் பின்னர் நீங்கள் அந்த பாடல்கள் எல்லாம் நீங்கள் அளித்த வாக்குகளின் தரவரிசையின் அடிப்படையில் எந்தளவு தூரம் பொருந்துகின்றன, மச்சாகின்றன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுகின்ற ஒரு சுவை மிகுந்த நிகழ்ச்சி. அது மட்டுமல்ல, உங்களது வாக்குகளையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற காற்றடை வழியே நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்ற பல நேர்களும் நிச்சயமாக ரசித்துக் கொண்டிருப்பார்கள். எந்தளவு தூரம் உங்களது ரசனைகள் வெற்றி பெறுகின்றன என்பதற்கான ஒரு களம் அந்த நிகழ்ச்சியுடன் நேர்கள் இணைந்திருக்கலாம். 12 மணி தொடக்கம் 1 மணி வரை வானவில் தரும் பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி வளமை போடு உங்களை மகிழ்விக்க இருக்கின்றது. நிச்சயமாக இன்றைய நாளும் ஒரு இனிய நாளாக அமையப் போகின்றது. பல்சுவை கதம்ப நிகழ்ச்சியாக தமிழ் காலை ஒளிபரப்பு, தமிழா தமிழா காலை ஒளிபரப்பு உங்களை மகிழ்விக்க இருக்கின்றது.

0: இந்தியா தமிழ் எச்டியின் விடியல். மணித்தியால செய்திகள்.
1: சிஎம்ஆர் தமிழ் எச்டி அவலி நியூஸ்.
2: முஸ்லிம் பெண்களின் ஆடை விவகாரத்தில் அரசாங்கம் உறுதியான தீர்மானம் ஒன்றுக்கு வர வேண்டும் என திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மவ்ரூப் தெரிவித்துள்ளார். சர்வதேச காவல்துறையினரின் சிவப்பு அறிவிப்பின் கீழ் தேடப்பட்டு வந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல் சந்தேக நபர் ஒருவர் மலேசியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மெரினா மற்றும் பெசன் நகர் கடற்கரைகளில் மொத்தம் 32 இடங்களில் இலவச வைஃபை வசதி மீண்டும் பயன்பாட்டுக்கு வந்துள்ளது. இந்த வசதி மெரினா கடற்கரையில் உழைப்பாளர் சிலை முதல் கலங்கரை விளக்கம் வரை 27 இடங்களிலும் பெசன் நகர் கடற்கரையில் 5 இடங்களிலும் இந்த வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. டொரண்டோவைச் சேர்ந்த முன்னாள் விமான பணிப்பெண் ஒருவர் 3 வெவ்வேறு விமான நிறுவனங்களில் நூற்றுக்கணக்கான இலவச விமான பயணங்களை பெறுவதற்காக விமானி போன்று பொய்யாக வீடமணிந்ததை டாலஸ் போர்னிக் என்ற பெண் ஒப்புக்கொண்டுள்ளார். சுற்றுச்சூழல் மாற்றத்தை கண்காணிக்கும் ஆர்டிக் அறிக்கைக்கான கூட்டாட்சி ஆதரவை டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் திரும்ப பெற்றது.
0: மணித்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் எச்டி 101.3.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினா வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கிட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்.
5: 4167002222 J.CA.
6: தமிழா தமிழா நாளை நம் நாளே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே.
7: தமிழா தமிழா
8: தமிழ் HD இன் விடியல்.

நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் காலை நேர ஒளிபரப்புடன் நினைந்திருக்கும் நேரம் நேர்களே. இத்தாலியின் மிலன் விமான நிலையத்தில் வாகனம் மீது ஒரு ஜெட் விமானம் மோதி செய்தி வெளியாகியிருக்கின்றது. அதே போல கனடாவில் ஹெலிகாப்டர் விபத்து காரணமாக 3 பேர் லேசான காயங்களுடன் மீட்கப்பட்டிருக்கின்றார்கள். கனடாவின் நார்த் வெஸ்ட் ரெட்ரீஸ் பகுதியில் இந்த உள்ள ஏரி ஒன்றில் இந்த ஹெலிகாப்டர் விழுந்து விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகின்றது. கனடாவின் போலீசார் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் ஆற்றில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார். கனடாவின் கல்கரி நகரில் தென்மேற்கு பகுதியுள்ள ஸ்ப்ரூஸ் கிளிப் பகுதியில் திங்கள் முற்பகல் 11:45 போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது வாகனத்தில் இருந்த நபர் ஒருவர் திடீரென போலீசாரை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியார் என்றும், இந்த தாக்குதலில் போலீஸ் அதிகாரி ஒருவர் இருமுறை துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி காயமடைந்தார் என்றும், தாக்குதலை நடத்திய நபர் உடனடியாக எட்வர்தி பூங்காவை நோக்கி தப்பிச் சென்றார் என்றும், அதன் பின்னர் அவர் ஆற்றில் சடலமாக மீட்கப்பட்டார் என்றும் சொல்லப்படுகின்றது. இது கனடா பற்றிய செய்தி. அதேவேளை இப்பொழுது பல்வேறு விதமான தகவல்கள் செய்திகளை நாங்கள் உங்களுக்கு அவ்வப்போது வழங்க இருக்கின்றோம். நேர்களும் இணைந்திருக்கலாம். பரபரப்பான பல செய்திகள் வெளியாக இருக்கின்றன. சிரியாவின் முன்னாள் ஜனாதிபதிக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது. போர்க்குற்றங்கள் தொடர்பில் சிரியாவின் முன்னாள் ஜனாதிபதி பஷார் அல் அசாத் அவரது இளைய சகோதரருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சிரியா நீதிமன்றம் ஒன்றால் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அசாத் மற்றும் அவரது சகோதரர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராக முடியாது. தெரிந்த அணிநேர்களுக்கு சுமார் 500,000 பேர் உயிரிழந்த 15 ஆண்டுகால உள்நாட்டுப் போரின் போது இடம்பெற்ற குற்றங்கள் காரணமாக இந்த மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது. இப்போது மரண தண்டனை வழங்கப்பட்ட பஷார் அல் அசாத் மற்றும் அவரது குடும்பத்தினர் ரஷ்யாவில் தஞ்சம் புகுந்திருப்பதும் நேர்கள் அறியாததல்ல என்ற வகையில் இப்பொழுது இப்படியான பல தகவல்களை அவ்வப்போது வழங்கிக் கொண்டு நேர்களது நிகழ்ச்சிகளுடன் பாடல்களுடன் இணைந்திருக்கப் போகின்றோம்.

0: இப்பொழுது நிகழ்ச்சியில் முதலாவது நேர் இணைகின்றார். வணக்கம்.
1: வணக்கம் வாசு, நான் மான் கழிக்கிறேன். நன்றி.
0: நீங்கள் நிலமா?
1: ஓ, நல்ல மகிழ்ச்சியா, நல்ல அட்டகாசமா இருக்கின்றோம். நல்ல மகிழ்ச்சியா இருக்கின்றோம். அருமையான பொழுது, காலை பொழுது. நீங்களும் நல்ல சுட சுட எல்லா நியூஸ்களும் உலக இதுகளை அப்படியே திரட்டி தருகின்றீர்கள். அதுகளையும் கேட்டுக்கொண்டு உங்களுடைய பாடல், இனி பத்துக்கு பத்து பாடல்கள், அதுகளை அருமையான பாடல்களையும் கேட்டுக்கொண்டு அப்படியே ஜாலியாக பொழுதை போக்காட்டுவோம். ட்ரெயின்ல எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி போகட்டும்.
0: நிச்சயம் நன்றி மதன். என்ன பாடல் இன்னைக்கு உங்களுக்கு?
1: இந்த பாட்டுக்கு இப்போ திருகடிக்கும் நிலவு, அந்த பாட்டுக்கு
0: என்ன முடிய விழுந்த அதிகாலையிலே சுரா சுரா
1: அதிகால அது திகடல் இருக்கத்தான ஒண்ணும் வாசன்
0: பாடல் ஒழிக்கிறது. நன்றி மதன்.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி மேடம்.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா. ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 9054176069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca
2: 9054176069. ஒளிபரப்பின் உச்சம்.
3: ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். நான் உங்க பூஜா பேசுறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க?

0: Keep listening to CMR Tamil HD.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைகின்றார். வணக்கம்.
2: காலை வணக்கம் வசந்த், நான் பிரேமா பேசுறேன். எப்படி இருக்கீங்க நீங்கள்?
1: நலம் பிரேமா, நன்றி. எப்படி போகுது இன்றைய பொழுது உங்களுக்கு?
2: ஓ, ரொம்ப நல்லா போகுது. ரொம்ப அற்புதமான வெதர், அப்புறம் பாடல்கள் கேட்டுருக்கலாம் இன்னைக்கு. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சர்வம் அந்த பாட்டு வச்சோன்னு அதாக்கு மிக்க பேரோட நினைச்சேன் நான். முதல்ல அதன் வச்சு விடுங்க ஒருக்கா. ஓகே, டைம் இருந்தா நல்ல பாட்டு.
1: இன்னைக்கு இன்னைக்கு எப்படியாவது ஒரு நேரத்தில் ஒரு மணிக்குள் ஒழிக்கும்.
2: சரி, நன்றி. நான் விரும்பி கேட்ட பாட்டு பந்த பாஷம் திரைப்படத்துல இதழ் மொட்டுகள் விரைந்ததும், அந்த பாட்டு வைக்கலாம்.
1: பி பி ஸ்ரீனிவாசன் ரசிகை நீங்கள் என்ன? யாண்டதுல தெரியுது அந்த உள்ளார்த்தமான அந்த பி பி ஸ்ரீனிவாஸ் மீது நீங்க கொண்டிருக்கின்ற ஈர்ப்பு. பாடல்
2: நன்றி.
1: நன்றி நன்றி பிரிமா. ஆமாம், இப்பொழுது டொரண்டோ பெரும்பாகத்தின் வெப்பநிலை 23 பாகை செல்சியஸாக நிலவுகின்றது. இன்றைய மிக கடும் வெப்பநிலை, கூடுதலான வெப்பநிலை 78 பாகை செல்சியஸ் வரை உயர இருக்கின்றது. இரவு பொழுது 15 பாகை செல்சியஸ் வரை வீழ்ச்சியடைய இருக்கின்றது. நான் காற்று மணிக்கு 9 கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி வீசிக்கொண்டிருக்கின்றது. அதேவேளை நாளைய தினம் புதன்கிழமை பகல் பொழுது வெப்பநிலை 24 பாகை செல்சியஸ், இரவு பொழுது வெப்பநிலை 18 பாகை செல்சியஸ். இவ்வாறு வெப்பநிலைகள் பொதுவாக இந்த வாரம் முழுவதும் மழையுடன் கூடிய, சிறிய மழையுடன் கூடிய வெப்பநிலை, கருமுகில் கூட்டங்களுடன் கூடிய வெப்பநிலையாக நிலவ இருக்கின்றது. என்றாலும் வானம் பிரகாசமாக காட்சி தருவது பலருக்கும் சன் பாத், சூரிய குளியலுக்கு மிகச்சிறந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கின்றது. ஆகவே குளியுங்கள், நன்றாக குளியுங்கள் நேர்களே. சூரிய குளியல்

0: அந்த பாடல் 1968 வெளிவந்த பீம்சிங் இயக்கத்தில் வெளிவந்த ஃபந்த பாசம் திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், சாவித்ரி, தேவிகா இப்படி பலர் நடித்திருந்தார்கள். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் அந்த பாடல் பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுசீல் ஆகியோரது குரல்களில், மாயவநாதன் வரிகளில். இந்த வேளையில் பிரேமா விருப்பத்தில் பாடல் ஒலித்தோம். இந்த நேரம் சரியாக 9:23 நீங்கள் சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் காலை ஒளிபரப்புடன் இணைந்திருக்கின்ற நேரம் இது.
1: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
0: இன்று ஆடி அமாவாசை தினம், 2026 ஆகஸ்ட் மாதம் 11 வட அமெரிக்க நாடுகளில் இந்த தினம் இன்றைய நாள் கொண்டாடப்படுகின்றது, அனுஷ்டிக்கப்படுகின்றது. கொண்டாடப்படுகின்றது என்பதை விட முன்னோர்களுக்கு திதியாக தர்ப்பணம் கொடுக்க உகந்த புனித நாளாக இன்றைய நாள் கருதப்படுகின்றது. இன்று பொதுவாக கனடாவில் பல ஆலயங்களில் தீர்த்தோற்சவம் நடைபெறும். கனடா முருகன் கந்தசுவாமி ஆலயம் போன்ற பல ஆலயங்களில் இவ்வாறான தீர்த்தோற்சவம் நடைபெறுகின்ற போது இந்த தர்ப்பணம் மேற்கொள்ளப்படுகின்ற புனித செயற்காரியங்களும் அந்த ஆலயங்களில் இடம்பெறுவது வழமை. நாளைய தினம் 12 ஆகஸ்ட் 2026 புதன்கிழமை இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இந்த ஆடி அமாவாசை மிக புனிதமாக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது, அனுஷ்டிக்கப்படுகின்றது. குறிப்பாக ஆடி அமாவாசை நாளிலே அதிகாலையிலிருந்து கடல், நதி போன்ற நீர்நிலைகளில் நீராடி முன்னோர்களை நினைக்கின்ற ஒரு நிகழ்வு இடம்பெறும். இலங்கையை பொறுத்தவரையில் ஆடி அமாவாசை தினத்தில் மட்டக்களப்பு புனித மாமாங்கேஸ்வரர் ஆலயம், அதே போல் யாழ்ப்பாணத்தில் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயம், இந்த ஆலயங்களிலெல்லாம் தீர்த்தோற்சவம் நடைபெறும். அங்குள்ள நீர்நிலைகள் மற்றும் நிறைய கடல்களில் சென்று நீராடி தங்களது அந்த தர்ப்பண முன்னோர்களுக்கான திதிகளை, காரியங்களை ஆற்றுவார்கள். நீர்நிலைகளுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே எள்ளும் தண்ணீர் முறைத்து முன்னோர்களை வழிபடுகின்ற முறை இருக்கின்றது. காகத்துக்கு உணவு வைத்தல், இயலாத ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்குதல், மாட்டிற்கு அகத்திக்கீரை பழங்கள் வழங்குவதென்று பல ஒரு சிறப்புகள் வாய்ந்த முன்னோர்களை மனதில் நினைக்கின்ற ஒரு நாளாக இந்த ஆடி அமாவாசை நாள் நினைவு கூறப்படுகின்றது. நிகழ்ச்சியில் அடுத்த நேரில் இணைத்துக் கொள்வோம். வணக்கம். நீங்கள் எப்படி?
2: நலமா இருக்கிறோம். இன்னைக்கு ஆடி அமாவாசை முன்னோரை நினைச்சு கொண்டு ஆகா திரைப்படத்தில் முதல் முதலில் பார்த்தேன், காதல் வந்தது.
0: அந்த பாடல் ஒலிக்கிறது. நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்தமை குயின்சன்.
2: நன்றி. வணக்கம்.

0: நேர்களை கனடாவில் ஆவிகளுடன் பேசுபவர் என கூறி மோசடி செய்த இந்தியரை போலீசார் இப்போது தேடி வருவதாக சொல்லப்படுகின்றது. கனடாவில் ஆவிகளுடன் பேசுபவர் என கூறி கோடிக்கணக்கில் மோசடி செய்த இந்தியர் இந்தியாவுக்கு தப்பிவிட்டதாக கருதப்படுகின்றது. கனடாவின் டொரண்டோவில் ஆவிகளுடன் பேசுபவர் யோதிடர் அசாதாரண முறையில் நோய்களை குணமாக்குபவர் என்று கூறி தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டுள்ளார் கங்காதர் பாபு என்னும் இந்தியர். இந்த கங்காதர் 2024 ஏப்ரலுக்கும் 2025 செப்டம்பருக்கும் இடையே ஒரு குறிப்பிட்ட நபருக்கு மரண கண்டம் இருப்பதாக கூறி தான் அவருக்கு ஆவிகள் மூலம் பாதுகாப்பு அளிப்பதாக கூறியுள்ளார். அதற்கு பதிலாக அவரிடம் பெரும் தொகையை பெற்றுக்கொண்ட கங்காதர் தனக்கு பணம் கொடுப்பதை நிறுத்தினால் அவரது குடும்பத்துக்கு தீங்கு அல்லது மரணம் ஏற்படக்கூடும் என பயங்காட்டி பணம் பெற்றிருக்கின்றார். அவ்வகையில் அவர் சுமார் 800,000 கனேடிய டாலர்களை பெற்றதாக சொல்லப்படுகின்றது. இப்பொழுது அவர் கனடாவை விட்டு தப்பிச் சென்றிருக்கலாம் என்ற ஐயம் போலீசாருக்கு ஏற்பட்டிருக்கின்றது. போலீசார் மோசடி தொடர்பில் விசாரணை துவங்கியதும் கங்காதர் தலைமறைவாகிவிட்டதாக சொல்லப்படுகின்றது. ஆகவே இவ்வாறான ஜோதிடர்கள் உங்களை அச்சுறுத்தி பணம் பறிக்கின்ற இவ்வாறான விடயங்களுக்கு நீங்கள் ஆட்படாது தப்பித்துக் கொள்வதற்கு கொஞ்சம் அறிவியலை பயன்படுத்தினால் போதுமானது. நேரம் சரியாக 9:32. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் காலை நேர ஒளிபரப்புடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரன் 647-459-9757. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா. Working for you. விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ டவுன்டவுன்.

0: ஹலோ, ஓகே, குட்.
1: இந்த வீட்டோட
0: இன்னைக்கு வீட்டோட கொஞ்ச நேரம் கழிச்சு நடைப்பயிற்சிக்கு போனோம்.
1: இன்னைக்கு நல்ல சைனியா இருக்கு சூரியன்.
0: ஆமாங்க, நல்ல சூரிய வெளிச்சமா இருக்கு. அப்புறம் இன்னைக்கு நான் கொண்டு வந்த பாடல் வந்து உத்தமபுத்திரன் படத்துல உன்னருகை கண்ணியர்கள் கண்டதினாலே அந்த பாடல் கேட்போம். 1900
1: பிறகும் இந்த பாடல் தேனாக இனிக்குது என்ன?
0: ஆமாங்க, 1958 வந்த பாடம் அது.
1: சிவாஜி கணேசன், பத்மினி ஜோடி என்ன?
0: பத்மினி, ஆமாங்க.
1: நாங்களும் கேட்டு ரசிப்போம். நன்றி ரவிசங்கர். நிகழ்ச்சி
0: நன்றி.

0: அந்த பாடல் சி வி ஸ்ரீதர் தயாரிப்பில் வெளிவந்த திரைப்படம். கதை மற்றும் திரைக்கதை தயாரிப்பு என்பவற்றுக்கு சி வி ஸ்ரீதர் அவற்றை மேற்கொண்டிருந்தார். பிரகாஷ்ரா தான் இயக்கியிருந்தார். ரவிசங்கர் விருப்பத்தில் அந்த பாடல் ஒலித்தோம். இந்த நேரம் 9:39.
1: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078.
0: அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் துருக்கியிலிருந்து பிரிட்டனுக்கு ரகசியமாக ராணுவ விமானத்தில் பயணம் செய்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஈரானிடமிருந்து கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து டொனால்டு டிரம்ப் ரகசியமாக ராணுவ விமானத்தில் பயணம் செய்ததாக கூறப்படுகின்றது. நேட்டோ உச்சி மாநாட்டில் பங்கேற்ற பின்னர் அவர் அங்கிருந்து வழக்கமாக பயன்படுத்தும் ஏர்ஃபோர்ஸ் ஒன் விமானத்தில் ஏறியதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த செய்தி ஈரான் தொடர்பாக கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதை தொடர்ந்து இப்போது இடம்பெற்ற ஒரு புதிய அமெரிக்க ஜனாதிபதியின் புதிய வழிப்பாதை பயணமாக மாறியிருக்கின்றது. பொதுவாக திரைப்படங்களில் இந்த காட்சிகளை நாங்கள் பார்ப்பதுண்டு. ஒரு விமானத்தில் பயணம் செய்து இன்னொரு விமானத்தில் செல்வது. உலக தலைவர்கள் அப்படியான உயர் பாதுகாப்புடன் பயணம் செய்வார்கள். இப்போது அமெரிக்க ஜனாதிபதி பயணம் இன்னும் கொஞ்சம் கடுமையான கட்டுப்பாடுகளுக்குள்ளான ஒரு பயணமாக மாறியிருக்கின்றது.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்?
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் இணைகின்றார். வணக்கம்.
5: காலை வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
0: ஓ, நலம் ரமேஷ், நன்றி. நீங்கள் எப்படி? நலமா?
5: நலம்தான். நீங்க நலம் தானே? பாடல் வந்து ஸ்டூடெண்ட் நம்பர் ஒன் படத்துல இருந்து விழாமல் இருக்க முடியுமா காதல் எழுந்த பாடல். நீங்க ஒருத்தருக்கு வசதி இருக்கு, எத்தனை பிளைட் எல்லாம் தப்பிட்டு மாறி போவீங்க, எத்தனை பேர் சொல்லாம இல்லாம குண்டு போட்டு கொள்றீங்க, அவங்களுக்கு என்ன வசதி இருக்கு?
0: என்னத்துல தப்பி ஓடுறது? என்ன
5: ஓட ஓட வேற அடிக்கிறீங்களே, பங்கர் குண்டு போட்டு வேற அடிக்கிறீங்களே, எல்லாம் கொண்டு அடிக்கிறீங்களே, ஏன் சும்மா இருக்கணும் கெண்டு வேணா இப்படி பயந்து ஓடணும்?
0: நன்றி.
5: வணக்கம். நன்றி.

0: அது ஸ்டூடெண்ட் நம்பர் 1 திரைப்படத்திலிருந்து எஸ்பிவி சரண் மற்றும் சித்ரா குரல்களில் ரமேஷ் விருப்பத்தில் பாடலோடி தோய்ந்த நேரம் 9:47.
1: ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிட் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 6479247638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 6479247638 416-897-0919.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஆதித்யா பிரபாகரன் மற்றும் சங்கீதா கோகல். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: அப்படின்ற சொல்லடா தலையிடமிருந்து நில்லடா தரணியை நிவெல்லடா.
1: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 38. ஊழ். ஊழின் பெருவலி யாவுல, மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழின் பெருவலி யாவுல, மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழினை காட்டிலும் பேராற்றல் படைத்தது உண்டோ? அதை தடுக்க நாம் வேறொரு வழியை எண்ணினாலும் அங்கும் அது முன்வந்து நிற்கும்.

0: நேர்கள் சுயமார் தமிழ் எச்டியின் நேர் விருப்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் நிகழ்ச்சியில் அடுத்த நேர் இணைகின்றார். வணக்கம்
1: வாசன். வணக்கம், நான் சிவன் காய்க்கிறேன். எப்படி இருக்கீங்க?
0: ஓ நலம் சிவன், நன்றி. நீங்கள் நலம் தானே?
1: நல்ல மகிழ்ச்சி, நன்றி.
0: சிவனையும் இப்போ நாங்கள் இடக்கிட தான் தரிசிக்க குடிக்க.
1: இல்லை இல்லை, நான் வந்தேன். எவ்வளவு விட்டு நான் புது நேர்கள் வந்திருக்கேன்.
0: அவர்களுக்கு இடம் விட்டேன்,
1: இடம் விட்டு கொடுக்கணும். நாங்கள் தான். நான் 2006 வான்கூவர்ல இருந்து மூவன் இங்க வந்து முதல் சுயமா இருக்கேன். அப்ப அதுல இருந்து ஓகே, இவ்வளவு காலம் தொடர்ந்து வர வீட்டுல வந்து மத்திய அகலுக்கு நாங்க ஒரு இடஞ்சல இருக்க கூடாது. நல்ல விஷயம்,
0: நல்ல விஷயம், நல்ல நன்றி. நிறைய புதிய நேர்கள் இப்ப நீங்க
1: இவ்வளவு எத்தனை புதிய நேர்கள். எனக்கு வந்து திருவியின் திருமுகம் தரிசனம் தந்தது திருவனின் அறிமுகம், அந்த பாட்டு.
0: அந்த பாடல் ஒலிக்கும்.
1: எனக்கு மற்ற என்னொண்டு, இந்த ரவிவர்மன் என்ன பெயர் இப்ப வந்தவர், இருக்கும்போது எட்டண்டாம் முதல் பாட்டுக்கு முதல் வந்தவர்
0: ரவிசங்கர்.
1: ரவிசங்கர் அவற்ற குரலுக்கு கேட்க வந்து எனக்கு ஒரு ஞாபகமா இருந்தது. 86 திருவான்மையூர்ல வந்து ஒரு இந்திய ராணுவத்தில இருந்த பிரிகேடியர் வந்து எங்களுக்கு ஒரு வீட்டை வாடகைக்கு தந்திருந்தவர். இந்திரா நகர்ன்ற முதலாம் நம்பர் வீடுன்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும் அந்த வீடு. அவற்ற குரல் மாதிரிதான் அமைதியா அப்படி ஒரு கலைக்கிற ஒரு ஆளுமை. நன்றி,
0: நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேரத்துக் கொள்வோம். வணக்கம்.
2: வணக்கம்
0: சார். நீங்க நலமா? என்ன பாடல்? எங்கள் தெரிவில் ஒரு பாடல் ஒலிக்கும். நன்றி, நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
3: வணக்கம், வணக்கம், வணக்கம். இனிய காலை வணக்கம் வாசன். கண்ணன் கேக்குறேன், எப்படி இருக்கீங்க?
0: ஓ நலம் கண்ணன், நன்றி. நீங்க நலமா?
3: ஓ நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து எங்களை மகிழ்விக்கு நன்றி. இன்னைக்கு எங்கட தந்தையர் தினம். அப்பா அப்பாவின் நினைவுக்கு வந்து, மாமா நினைவுக்கு வந்து, மற்றவை நினைவுக்கு வந்து ஒரு தந்தை என்ற பாட்டு ஒன்று போடுங்க, நீங்களே செலக்ட் பண்ணி.
0: நன்றி, நன்றி கண்ணன். அந்த பாடல் ஒலிக்கும் எங்களது தெரிவில். தந்தை தொடர்பான ஒரு பாடல் உங்கள் விருப்பத்தில் ஒலிக்கும். நன்றி, நிகழ்ச்சியில் ஓடி வந்து கலந்து கொண்டமைக்கு
3: நன்றி, நன்றி, நன்றி, வணக்கம்.
0: ஏனியர்கள் காத்திருங்கள், இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சியில் ஒரு பாடலை ஒலிபரப்பு செய்துவிட்டு நேயர்களுடன் இணைந்திருக்கப் போகின்றோம். இப்பொழுது எங்களது நேர் சிவலிங்கம் இணைந்து கொண்டு ஒரு பாடல் கேட்டார். எங்களது விருப்பத்தில் ஒரு பாடல் போடுமாறு கொஞ்சம் வைரமாளிகை பாடல் கேட்டிருந்தார். இது இடைக்கால பாடல் என்றாலும் அவர் வைரமாளிகை என்று கேட்டமையால் வைரமாளிகை என்ற அந்த ஜிங்களுக்கு கீழே அந்த பாடல் ஒலிக்கின்றார்.
4: என்ன அத்திம்பே, சமையல் கட்டில இருந்து ஒரே பாட்டும் பஜனையுமா இருக்கு, என்ன நடக்கிறது?
5: நோக்கு எப்பயுமே கிண்டல் தாண்டியமா. சிஎம்ஆர் தமிழச்சி கேட்டியோன்னோ நம்ம காலத்து பாட்டெல்லாம் போட்டு இருக்காண்டி.
4: ஓ, நீங்க வைர மாளிகை சொல்றீங்களா?
5: அதத்தான் சொல்றேன்.
0: அதற்கு முன் காத்திருக்கும் நேர் ஒருவரை இணைத்துக் கொண்டு. வணக்கம்.
6: வணக்கம் பாசன், நான் மீரா பேசுறேன்.
0: மீரா சொல்லுங்கள். வணக்கம்,
6: நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலம். மீராவும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு வாரீங்களே.
6: ஆமா ஆமா, எனக்கு மின்சார கனவு படத்துல இருந்து அன்பென்ற மலையிலே
0: பாடல் ஒலிக்கும். நன்றி, நிகழ்ச்சியில்
6: நன்றி. வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் இன்னொரு நேர் இணைந்திருக்கிறார். வணக்கம்.
7: இனிய காலை வணக்கம் வாசன், நான் சத்யா பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
0: ஓ நலம் சத்யா, நீங்கள் நலமா?
7: ஆமா நலமா இருக்கிறேன். மணிக்கவன் கிண்டி வந்ததுக்கு
0: வீட்டுல என்ன வேலை கூட தானே?
7: அதுதான் எனக்கு இன்னைக்கு பட்டாக்கத்தி பயணம் இருந்து எங்கெங்கே செல்லும் என்னங்க
0: எங்கெங்கோ செல்லும். நன்றி சத்யா, நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு
7: நன்றி, நன்றி, வணக்கம்.
0: நேர்களது விருப்ப பாடல்கள் தொடர்ச்சியாக ஒளிபரப்பாகும். 10 10 10 நிகழ்ச்சி உங்களை மகிழ்விக்க காத்திருக்கின்றது. 10 பாடல்கள். இப்பொழுது நேர் சிவலிங்கம் விருப்பத்தில் இந்த பாடல் ஒரு அருமையான பாடல். மிக நீண்ட நாட்களாக கேட்டு நாம் கேட்ட பாடல். ஒரு இடைவெளியின் பின்னர் மனோ ஜானகி குரலில் இந்த பாடலை கேட்டு பாருங்கள். அந்த கொஞ்சம் மனம் லேசாகும்.

இவர்கள் இன்றைக்கு தேசிய குழந்தைகள் மகன் மற்றும் மகள் தினம். ஆகவே உங்களது குழந்தைகளுடன் இன்று ஒரு முறை எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டு பாருங்கள். அதுவே ஒரு மிகப்பெரிய ஆனந்தத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தும்.

0: தமிழ் எச்டியின் விடியல்.
1: இதயத்தில் நுழைந்திடும் தமிழ் எச்டி, செவிகளில் நிறைந்திடும் தமிழ் எச்டி, 101.3 CMR தமிழ் எச்டி.
2: மனத்தியால செய்திகள்
3: CMR Tamil HD Hourly News.
4: வர்த்தமானப்படுத்தப்பட்டுள்ள அரசியலமைப்பின் 22 திருத்தம் அனுமதிக்கப்பட்டால் எதிர்காலத்தில் பாரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் சட்ட ரீதியில் இந்த திருத்தத்தை தோற்கடிப்பதற்கு உயிர்த்தியாகம் செய்தேனும் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்வோம் என பேராசிரியர் GLP ரேஸ் தெரிவித்துள்ளார். நீதிபதிகளின் ஓய்வுபெறும் வயதிலேயே நீடிப்பது குறித்து அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் ஜனாதிபதி அருண்குமார திசாநாயக்க மற்றும் இலங்கை சட்டத்திறனிகள் சங்கத்தின் பிரதிநிதிகளுக்கிடையே விசேட கலந்துரையாடலொன்று வரும் ஆகஸ்ட் மாதம் 12 தேதி நடைபெறவுள்ளதாக ஜனாதிபதி செயலகம் தெரிவித்துள்ளது. தமிழ்தாய் வாழ்த்தை முதலாவதாக பாட வலியுறுத்தும் தீர்மானம் தமிழக சட்டமன்றத்தில் இயற்றிய ஆளும் தமிழக வெற்றிக் கழக அரசுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்துள்ளார். பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உள்ள விக்டோரியா சர்வதேச விமான நிலையத்தில் போர்ட் ஏர்லைன்ஸ் விமானம் புறப்பட தயாரான போது சிறுவன் ஒருவன் இருக்கைப்பட்டி அணிய மறுத்து இருக்கைக்கு அடியில் ஒளிந்து கொண்டதால் அந்த விமானம் ரத்து செய்யப்பட்டது. இதனால் பயணிகள் இரவு முழுவதும் பயணிக்க முடியாமல் தவிக்கும் நிலை ஏற்பட்டது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நாட்டின் குழந்தைகளுக்கான தடுப்பூசி அட்டவணையில் தட்டம்மை, ருபெல்லா ஆகியவற்றுக்கான ஒருங்கிணைந்த தடுப்பூசியை 3 தனித்தனி ஊசிகளாக பிரிக்கும் திட்டத்தில் கையெழுத்து போட்டுள்ளாா்.

0: தமிழ் எச்டியின் விடியல்
1: பத்துக்கு பத்து உங்கள் வாக்கு எதற்கு உங்கள்

0: பட்டைகள் கிழிந்து தொங்க வேண்டாம்.
1: பத்துக்கு பத்து நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க போகின்றோம். பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் பத்து பாடல்கள் உங்களை இன்று மலையில், பாடல் மலையில் நினைய வைக்க இருக்கின்றன. அந்த பத்து பாடல்களும் நிச்சயமாக உங்களை மனம் கலர்ந்த பாடல்களாக இருக்கும். அதிலும் எந்த பாடல் உங்களுக்கு மிக பிடித்த பாடல் என்பதை நீங்கள் வாக்களிக்க போகிறீர்கள். அந்த வாக்களிப்பின் அடிப்படையில் நாங்கள் பாடல்களை தரவரிசைப்படுத்தி உங்களுக்கு ஒளிபரப்பு செய்ய இருக்கின்றோம். இப்பொழுது பத்து பாடல்களையும் தந்துவிடுகின்றோம். காற்றுள்ள வரை திரைப்படத்தில் மலையில் நினைந்த மல்லிகை பூவே பூவே என் மனதை அங்கு போய் சொல் சொல் சொல் சொல் என்ற பாடல். இலக்கம் இரண்டு, நினைக்க தெரிந்த மனமே திரைப்படத்தில் எங்கெங்கு நீ சென்ற போதும் என் நெஞ்சமே உன்னை தேடும் ஆனந்த கீதம் என்ற பாடல் நினைக்க தெரிந்த மனமே திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. இலக்கம் மூன்றில் சுமதியின் சுந்தரி திரைப்படத்தில் பொட்டு வைத்த முகமோ கட்டி வைத்த குழலோ பொன்மணிச்சரமோ அந்தி மஞ்சள் நிறமோ என்ற பாடல். இலக்கம் நான்கு, பச்சிலர் திரைப்படத்தில் அடியே நீ தானடி என் போதை தேனே முத்தம் கொஞ்சு என்ற பாடல். இலக்கம் ஐந்து, உனை தேடி திரைப்படத்தில் நீதானா நீதானா என் அன்பே நீதானா நான் தானா பார்த்தேனா என் கண்ணில் நீதானா. இலக்கம் ஆறு, வாமணன் திரைப்படத்திலிருந்து ஏதோ செய்கிறாய் என்னை ஏதோ செய்கிறாய் என்னை என்னிடம் நீ அறிமுகம் செய்கிறாய் என்ற பாடல். இலக்கம் ஏழு, போக்கிரி திரைப்படத்தில் டோலு டோலு தான் அடிக்கிறான் இது தோளும் தோளும் தான் உரசுகிறான். இலக்கம் எட்டில் இடம்பெறுகின்றது மங்காத்தா திரைப்படத்திலிருந்து வாடா பின்லேடா ஒளியாதே அச்சோடா என்னை டுவின் டவர் என்று தோடுதா என்ற பாடல். இலக்கம் ஒன்பதில் இடம்பெறுகிறது மொஸ்கோவின் காவேரி திரைப்படத்தில் கோரே கோரே கோரே புட்டு போட்ட பூவே உன் கண்ணில் மலையை வைத்தா என்ற பாடல். இலக்கம் பத்தில் இடம்பெறுகிறது சிங்கம் திரைப்படத்திலிருந்து என் இதயம் இதுவரை துடித்ததில்லை இப்போ துடிக்கிறதே என் மனசு இதுவரை பறந்ததில்லை இப்போ பறக்கிறதே. இவைதான் இன்றைய பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற பாடல்கள். பல பாடல்களையும் நீங்கள் கேட்டு ரசித்த பாடல்களாக இருக்கும். ஒரு இரு பாடல்கள் புதிய பாடல்கள் கேட்காத அல்லது அவ்வப்போது ஒழிக்காத பாடல்களாக இருக்கும் என்ற வகையில் உங்களுக்கு விருப்பமான பாடல்களுக்கு நீங்கள் வாக்களிக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் வலிமையானது 4164442 2 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக அழைத்து நேர்கள் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். நேரம் இப்பொழுது 10:06. பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் நேர்களது அந்த பாடல்கள் இடம்பெற காத்திருக்கின்றன. இப்பொழுது இசைஞானி இளையராஜாவின் இசையில் அவரது வரிகளில் ஸ்வேதா மோகன் குரலே. கண்ணன் எங்களது விருப்பத்தில் ஒரு பாடல் கேட்டிருந்தார். தாய் தந்தையர் நினைவாக இப்போது அந்த பாடல் ஒன்று ஒலிக்கின்றது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4765-4761.
1: பத்துக்கு பத்து உங்கள் வாக்கு எதற்கு? உங்களுக்கு பிடித்த பாடல்களை உங்கள் வாக்குகளின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்த போகின்றோம். கேட்க தவறாதீர்கள். காலை 10 மணி தொடக்கம், 12 மணி வரை. பத்துக்கு பத்து, பத்துக்கு பத்து.
2: நாங்கள் 10 பாடல்களை தந்திருக்கின்றோம் நேர்களுக்கு. பலருக்கும் பல யோசனைகள், பாடல்களில் யோசனைகள், புதிய பாடல்கள், இந்த பாடல்களில் என்ன இருக்கக்கூடிய ரசனைகள், இப்படி பல யோசனைகள் இருக்கின்றது போல் தெரிகின்றது. பொதுவாகவே அதிரடியாக நீர்கள் குவிந்து விடுவார்கள் பாடல்கள் அறிமுகம் செய்த பின்னர். இன்று கொஞ்சம் சற்று யோசித்து கொண்டிருக்கின்றார்கள். யோசியுங்கள், நன்றாக யோசியுங்கள். யோசித்து விட்டு ஆறுதலாக இணையுங்கள். யாரெல்லாம் அதி வேகமாக இணைகின்றார்களோ அவர்கள் பாக்கியவான்கள், அவ்வளவுதான். August 12, 2026 வானில் பல அரிய வானியல் நிகழ்வுகள் மற்றும் கோள்களின் அணிவகுப்பு போன்ற அதிசயங்கள் நிகழ இருக்கின்றன. August 12, 2026 நாளைய தினம். இதுபோன்ற காலகட்டங்களில் பல முக்கிய விண்வெளி அதிசயங்கள் இரவில் கண்களுக்கு விருந்தாக அமையும். அதுவும் வட அமெரிக்க கண்டம், ஐரோப்பா கண்டம் போன்றவற்றில் இருப்பவர்களுக்கு இந்த அதிசயங்கள் மேலும் மிக ஆச்சரியத்தை தரக்கூடும். என்னவென்றால், கோள்கள் அணிவகுக்க இருக்கின்றன. புதன், வெள்ளி, செவ்வாய், வியாழன், சனி போன்ற பல கோள்கள் ஒரே நேர்கோட்டில் அல்லது அருகருகே தோன்றும் நிகழ்வு ஏற்படும். நிலவு மற்றும் பிரகாசமான கோள்கள், வெள்ளி போன்றவை மிக அருகில் இணைந்து ஒளிரும் அழகான காட்சியை நாங்கள் காண முடியும். சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் அல்லது வானில் ஒளிரும் விண்கற்கள் பொழிவு போன்ற நிகழ்வுகள் இந்த குறிப்பிட்ட நாட்களில் இடம்பெற இருக்கின்றது. குறிப்பாக நாளைய தினம் மிகப்பெரிய சூரிய கிரகணம் நிகழ இருக்கின்றது. இப்படியான பல்வேறு விதமான அதிசயங்கள், வானில் தோன்றுகின்ற நிகழ்வுகள் நாளை 12 August 2026 இடம்பெற இருக்கின்றது. நீங்களும் இரவு வேளைகளில் நடைப்பயிற்சியில் ஈடுபட்டால் கொஞ்சம் அண்ணாந்து பாருங்கள். அப்போது அந்த வானில் தோன்றுகின்ற அதிசயங்கள் இவைதான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஆங்காங்கே அக்கம் பக்கம் பாருடா சின்னராசா, ஆகாச பார்வை என்ன சொல்லுராசா என்ற பாடலுக்கு மாற்றீடாக இன்றைக்கு நடந்து கொள்ளுங்கள். அக்கம் பக்கம் பார்க்காதீர்கள், கொஞ்சம் வானத்தை ஆகாசத்தை பாருங்கள். ஆகாச பார்வை நாளைய தினம் இன்றைய தினங்களில் இருந்தால் நிச்சயமாக இந்த வானில் தோன்றுகின்ற அரிய காட்சிகள் உங்களது கண்களுக்கும் மனதுக்கும் இதமாக அமையும் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆமாம், 10க்கு 10 நிகழ்ச்சியில் கொண்டு வந்த 10 பாடல்களை நாங்கள் மீண்டும் ஒரு முறை நேர்களுக்காக தந்து விடுகின்றோம். அந்த பாடல்கள் திரைப்படங்களெல்லாம் நீங்கள் நன்கு கேட்டு ரசித்த பார்த்த திரைப்படங்களாகத்தான் இருக்கும். சில வேளைகள் பாடல்கள் மட்டும் புதிய பாடல்களாக இருக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். பாடல்கள் இவை தான், கேட்கின்ற போது தெரியும், ஆ இதுவா பாடல், இந்த பாடலையா நான் மிஸ் பண்ணினேன் என்றெல்லாம் நிச்சயம் உணர்வீர்கள். முதலாவது பாடல் என்றால், நீங்கள் கொஞ்சம் சில பாடல்கள் அடிக்கடி கேட்காத பாடல்கள், மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு கேட்க இருக்கின்றீர்கள். காற்றுள்ளவரை திரைப்படத்தில் மலையில் நினைந்த மல்லிகை பூவே பூவே, என் மனதை அங்கு போய் சொல் சொல் சொல் என்ற பாடல். இலக்கம் 2, நினைக்க தெரிந்த மனமே திரைப்படத்திலிருந்து எங்கெங்கு நீ சென்ற போதும் என் நெஞ்சமே உன்னை தேடும் ஆனந்த கீதம் ஆரம்பமாகும் என்ற பாடல். அதேபோல் சுமதியின் சுந்தரி திரைப்படத்திலிருந்து பொட்டு வைத்த முகமோ கட்டி வைத்த குழலோ பொன்மணிச்சரமோ அந்தி மஞ்சள் நிறமோ. 4 பச்சிலர் திரைப்படத்தில் அடியே நீ தானடி என் போதை தேனே முத்தங்கொஞ்ச என்ற பாடல். இலக்கம் 5 உன்னை தேடி திரைப்படத்தில் நீதானா நீதானா என் அன்பே நீதானா நான் தானா பார்த்தேனா என் கண்ணில் நீதானா. இலக்கம் 6 ஏதோ செய்கிறாய் என்னை ஏதோ செய்கிறாய் என்னை என்னிடம் நீ அறிமுகம் செய்கிறாய் வாமனன் திரைப்பட பாடல். இலக்கம் 7 இடம்பெற்றிருப்பது நேர்களே டோலு டோலுதான் அடிக்கிறான் இது தோளும் தோளும் தான் உரசுறான் போக்கிரி திரைப்பட பாடல். இலக்கம் 8 மங்காத்தா திரைப்படத்தில் வாடா பின் லேடா ஒடியாதே அச்சோடா என்னை ட்வின் டவர் தொடுதா என்ற பாடல். இலக்கம் 9 கோரே கோரே கொக்கோரே பூட்டு பூட்ட பூவே உன் கண்ணில் மலையை வைத்தாய் மொஸ்கோவின் காவேரி திரைப்பட பாடல். இலக்கம் 10 என் இதயம் இதுவரை துடித்ததில்லை இப்போது துடிக்கிறதே சிங்கம் திரைப்பட பாடல். இப்பொழுது வாக்களிக்கு நேர்களை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
3: வணக்கம் சத்யா பேசுறேன்.
2: சொல்லுங்கள் சத்யா. காலை வணக்கம்.
3: நல்ல பாடங்கள் எனக்கு 2, 3, 10
2: நன்றி நன்றி சத்யா. நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் எடுத்துக் கொள்வோம். வணக்கம்.
4: வணக்கம் வாசன் ரசிகன், எப்படி இருக்கீங்க?
2: ஓ ரசிகன் நலம், நன்றி. நீங்கள் எப்படி? நலமா?
4: எனக்கு பாடல் அருமையான பாடல் எங்கெங்க நீ சென்ற போதும் அருமையான பாடல். 2 4 ஒரு நல்ல பாடல். அதோட 10, 2, 4, 10
2: நன்றி ரசிகன், நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் இணைகின்றார். வணக்கம். குயின்சன் சொல்லுங்கள்.
5: எனக்கு 8 பிடிச்சிருக்கு.
2: குயின்சன் மங்காத்தா வாடல் அடிக்கடி கேக்குறீங்க என்ன?
5: இல்ல இல்ல, வாடா
2: பில்லா மஸ்கோவின் காவேரி. மஸ்கோவின் காவேரி 8 பாடலா?
5: வாடா பில்லாடா.
2: வாடா பின்லாடா பாடல். பச்சிலர் திரைப்பட பாடல் மங்காத்தா. அதைத்தான் நான் சொன்னேன்
5: மங்காத்தான்னு.
2: அதைத்தான் முதல் சொன்ன. நீங்கள் இல்லையண்டியெல்லாம் என்ன இலக்கத்தை சொல்லுங்க.
5: 7, 8, 3, 2, 6, 1
2: சரி. நன்றி குயின்சன். நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
6: வணக்கம் வாசன். தவம்.
2: தவம் சொல்லுங்கள்.
6: எனக்கு பிடிச்ச பாட்டு 3 பாட்டாக 3 முடிக்கணும். பொட்டு வச்சு கட்டி வச்சு.
2: நீங்கள் விறக்கே தெரியும் என்ன, அதுக்காக தான் ஓடி வந்திருக்கிறீர்கள்.
6: 1, 2, 3
2: புரியல. 3 பிடிச்சிட்டு 1 சொல்றீங்க?
6: இல்ல இல்ல, பிடிச்ச பாட்டு போட் பண்றேன்.
2: ஓ சொல்லுங்க.
6: 1, 2, 3, 7, 8, 3
2: என்ன சொல்றீங்க?
6: 3 அந்த பாட்டு தான் முதலாவது இடத்துல அடிக்கும்.
2: இன்னும் கொஞ்சம் நிதானம் வரணும். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
7: வாசன் வணக்கம். நான் சிவன்.
2: சிவன் சொல்லுங்கள். வாங்க சிவன்.
7: எனக்கு வந்து 8, 3, 5
2: 8, 3, 5, 10 தவம் 3 பாட்டு தான் பிடிக்கும். 1, 2, 3 நிற்கிறார். எனக்கு என்ன புரியல சிவன். நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
8: வணக்கம் வாசன். பிரேமா பேசுறேன்.
2: பிரேமா சொல்லுங்கள். வணக்கம்.
8: 3, 10, 3, 10
2: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
9: கலகணக ரமேஷ்.
2: ரமேஷ் சொல்லுங்கள்.
9: 683-25
2: 683-25
9: நன்றி
2: ரமேஷ். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
10: வணக்கம் வணக்கம் சார். சிவலிங்கம்
2: வாங்க சார்.
10: 3-3-8-7-6-10 சார்.
2: நன்றி
10: நன்றி பாய்.
2: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
11: வணக்கம் நான் நிஷா கதைக்கிறேன்.
2: நிஷா சொல்லுங்கள்.
11: எனக்கு 2-10-3-1-5
2: 1-5 நன்றி நிஷா. நீங்க வந்து ரெண்டாவது பாட்டு கேட்டிருக்கீங்களா நிஷா?
11: ரெண்டாவது பாட்டு எங்கெங்கு நீ சென்ற போதும், அது வந்து மேல் வாய்ஸ்லயும் இருக்கு டூயட் பாட்டும் இருக்கு. நீங்க எது போடுறீங்களோ தெரியாது.
2: நீங்கள் கதைக்க வழிக்கிட்ட பேப்பர் முடிஞ்சது. அடுத்த தாள் எடுக்க நீங்க சொல்லிட்டீங்க நம்பர். திரும்ப சொல்லுங்க.
12: 2-3-10-6-7-8 மற்றவர்களை போடுங்க.
2: நன்றி நன்றி பவன். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
13: வணக்கம் வணக்கம் வணக்கம் மாசன். கண்ணன் கேட்கிற எல்லாம் அழகான பாடல்கள் கண்ணாளுக்கு பிறகு சில பாடல்கள்
2: கேட்கிறேன்.
13: எனக்கு வந்து 3-1-2 மற்றது 5-7-9-10
2: நன்றி நன்றி கண்ணன். நிகழ்ச்சியில் நினைவுக்கு
13: நன்றி நன்றி.
2: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
14: வணக்கம் வெண்பா.
2: வெண்பா சொல்லுங்கள்.
14: 3-10-3-10-2-6-7
2: 2-6-7 நன்றி வெண்பா.
14: நன்றி.
2: ஆமாம், 10-10 நிகழ்ச்சியில் இப்பொழுது நேர்கள் அது வாக்குகள் கிடைக்க பெற்றிருக்கின்றது. நேர் சத்யா, ரசிகன், குயின்ஸ்டன், தவம், சிவன், பிரேமா, ரமேஷ், சிவலிங்கம், நிஷா, பவான், கண்ணன், வெண்பா ஆகிய நேர்கள் இணைந்து வாக்களித்திருக்கின்றார்கள். நேர்கள் 11 மணி வரை உங்களது வாக்குகளை அளிக்கலாம். அலையுங்கள் 416-6446-2-2-2. 10 பாடல்களையும் சுருக்கமாக மீண்டும் ஒரு முறை தந்துவிடுகின்றோம். காற்றுள்ளவரை மலையில் நினைந்த மல்லிகை பூவே, இலக்கம் 2 நினைக்க தெரிந்த மனமே, எங்கெங்கு நீ சென்ற போதும், இலக்கம் 3 சுமதி என் சுந்தரி பொட்டு வைத்த முகமோ, இலக்கம் 4 பச்சிலர் திரைப்படம் அடியே நீதானடி, இலக்கம் 5 உன்னை தேடி நீதானா நீதானா என் நண்பே நீதானா, இலக்கம் 6 வாமனன் திரைப்படத்தில் ஏதோ செய்கிறாய் என்ன ஏதோ செய்கிறாய், இலக்கம் 7 போக்கிரி திரைப்படத்தில் டோலு டோலு தான் அடிக்கிறான், இலக்கம் 8 மங்காத்தா திரைப்படத்தில் வாடா பின் லேடா ஒளியாதே அச்சோடா, இலக்கம் 9 மொஸ்கோவின் காவேரி கோக்கோ கோரே கோரே கொக்கோரே பூட்டு போட்ட பூவே என்ற பாடல், இலக்கம் 10 சிங்கம் திரைப்படத்தில் இருந்து என் இதயம் இதுவரை துடித்ததில்லை இப்போது துடிக்கிறதே. இவை தான் இன்றைய 10-10 நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற 10 பாடல்களும். நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் வாக்குகளை 11 மணி வரை நேர்கள் வழங்கி வாக்களிடலாம். இந்த வேளையில் சிவன் ஒரு பாடல் விரும்பி கேட்டிருந்தார். வெள்ளிக்கிழமை விரதம் திரைப்படத்தில் TMS பி சுசீலா குரல்களில்

0: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266.
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: Everything okay? No problem. Dijinam.
2: Bar kalamu closing da. Tadikkira nadik.
4: The customer you're trying to reach is not available.
5: Pradhi Silvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maachavum. Call Pradhi Silvam. 416-268-0155. 416-268-0155.
3: Last minute left. Closing day, the British Chilladuk, thanks.
2: Chilladuk, Silvam.
3: Cherry, cherry.
6: பத்துக்கு 10 உங்கள் வாக்கு எதற்கு?
7: உங்களுக்கு பிடித்த பாடல்களை உங்கள் வாக்குகளின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்தப் போகின்றோம்.
8: கேட்க தவறாதீர்கள். காலை 10 மணி தொடக்கம், 12 மணி வரை.
6: 10 to 10.
9: பத்துக்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம். இப்பொழுது நாங்கள் 10 பாடல்களை மீண்டும் ஒருமுறை நேர்களுக்காக நினைவூட்டிக் கொண்டு நேர்களை இணைக்க இருக்கின்றோம். 10 to 10 நிகழ்ச்சியில் கொண்டு வந்த 10 பாடல்களும் நிச்சயமாக நேர்களை கவரும். நீங்கள் பாடல்களை கேட்டால் அந்த பாடல்களில் இருக்கக்கூடிய மெட்டுக்கள் நிச்சயம் உங்களை ஒரு இடத்தில் அமர்த்தி வைத்திருக்கும். ஒரு கொஞ்சம் ஒரு இடத்தில் இருப்பீர்களானால் அல்லது வாகனங்களில் செல்வீர்களானால் கொஞ்சம் உறக்க சவுண்டை வச்சுக்கொண்டு நீங்கள் அந்த பாடல்களை ரசித்து ரசித்து வாகனம் ஓட்டினால் அல்லது வேலை செய்தால் வீட்டில் இருந்தால் நிச்சயம் அது மனதை கவரும். கேட்டு பாருங்கள். மலையில் நினைந்த மல்லிகை பூவே பூவே, காற்றுள்ளவரை திரைப்படம். 2, இங்கங்கு நீ சென்ற போதும் நினைக்க தெரிந்தவனமே. 3, சுமதியின் சுந்தரி பொட்டு வைத்த முகமோ கட்டி வைத்த குழலோ இலக்கம். 4, பச்சலர் திரைப்படத்தில் அடியே நீதான் அடியேன் போதை தேனே. இலக்கம் 5, உன்னை தேடி நீதானா நீதானா என் நண்பே நீதானா. இலக்கம் 6, ஏதோ செய்கிறாய் என்னை ஏதோ செய்கிறாய், வாமனன் திரைப்படம். இலக்கம் 7, போக்கிலிருந்து டோலு டோலு தான் அடிக்கிறான் இது தோளும் தோளும் தான் ரசான். இலக்கம் 8, மங்காத்தா தருகிற வாடா பின்லேடா ஒளியாதே அச்சோடா. இலக்கம் 9, கோரே கோரே கொக்கோரே பூட்டு போட்ட பூவே உன் கண்ணில் பழைய மலையை வைத்தால், மொஸ்கோவின் காவிரி திரைப்படம். இலக்கம் 10, சிங்கம் திரைப்படத்தில் என் இதயம் இதுவரை துடித்ததில்லை இப்போது துடிக்கிறதே. இவைதான் இன்றைய 10 பாடல்களும். இப்பொழுது நிகழ்ச்சியில் காத்திருக்கும் ஒரு நேரை இணைத்துக் கொண்டு பயணிப்போம். வணக்கம்.
10: வணக்கம் தாரணி, கதைக்கிறேன், எப்படி இருக்கீங்க?
9: ஓ தாரணி, வணக்கம், நலம், நன்றி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? பயணம் எல்லாம் முடிஞ்சு
10: நாடு
9: ஒரு திரும்பி எப்ப திரும்பி நீங்க?
10: நாங்க போன தேர்ஸ்டே வந்துட்டோம்.
9: ஓ,
10: தொண்டையெல்லாம் அடைச்சு எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி வந்துட்டு அப்ப இப்ப இப்பதான் கொஞ்சம் பெட்டரா வந்து உங்களுக்கு.
9: களைப்பு தீரியல, களைப்பும் தீரியல தெரியுது.
10: களைப்பூயா அங்க வெயில் கூட கொஞ்சம், அதால கொஞ்சம் வாட்டி எடுத்துட்டு
9: இருங்களேன்.
10: மற்றபடி ஃபேமிலியோட நிக்கிறாரு, ஆல்வேஸ் ஹாப்பி தான்.
9: அங்க எல்லினோ வெயில் கடும் வெயில் தான்
10: அந்த மாதிரியா எரிச்சு எடுத்துட்டு அப்படியே. மற்றபடி இந்த மாதிரி போச்சு.
9: ஒருக்கா போனா அடிக்கடி போவோம் மேடம். இருக்கும்
10: நான் போன வருஷம் நான் தனியா போனேன், இந்த வருஷம் ஹஸ்பண்டோட போனா, அடுத்த வருஷம் எப்படி போற பிளான் வந்து பாப்பா.
9: பிள்ளைகளோட போவோம்,
10: எனக்கு பாட்டு வந்து 2, 3, 5, 6, 3, 5, 6. வெள்ளிக்கிழமை போனா அப்புறம் சனிக்கிழமை கொஞ்சம் சிக்கடிச்சுட்டேன், இருமல் கொஞ்சம் இருந்ததால வேலையில ஒரு மாதிரி எல்லாரும் பார்த்தாங்க. அப்ப இன்றைக்கு
9: போறேன் கொங்கோ போயில ஸ்ரீலங்காக தான்.
10: அது அங்க டூ ஹாட், பிறகு வந்து பிளைட்டுக்குள்ள கொஞ்சம் ஏசி அப்படி குளிர், பிறகு திருப்ப இங்க வேற, அது அந்த வெதை மாற்றத்துக்கு எப்படி ஒன்று வரத்தான் செய்யும் அது. அப்படியும் அது எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு.

0: பாடல் ஒழித்தோம். இந்த நேரம் 10:38 நிகழ்ச்சியில் வாக்களிக்கும் நேர் ஒருவரை இணைத்துக் கொண்டு அடுத்த பாடலுக்கு செல்வோம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம், நிர்மலா பேசுறேன். நிர்மலா பேசுறேன்.
0: ஓ வணக்கம் நிர்மலா.
1: சென்னையில
0: இருந்து கதைக்கிறீங்க, தெரியுது நிர்மலா. 10 பாடலும் கேட்டீங்களா? திரும்ப சொல்லணுமா உங்களுக்கு?
1: இல்ல இல்ல இல்ல, கேட்டுட்டேன், எழுதி வச்சிருந்தேன், அப்புறம் திருப்பி திருப்பி யோசிச்சேன். அப்புறம் வந்து ஒரு 3 பாடல் மட்டும் சூஸ் பண்ணேன். 2, 5, 10.
0: 2, 5, 10. அந்த 3 தான் உங்களுக்கு தெரிஞ்ச பாடலா, அல்லது 3 பாடல தான் இருக்கும்?
1: இல்ல இல்ல இல்ல இல்ல, முடிஞ்ச 3 பாடல் தான் எனக்கு பிடிச்ச பாடல். மத்த பாடல்லாம் தெரிஞ்சிச்சு, ஆனா இதுதான் ரொம்ப பிடிச்சது. முக்கியமா வந்து என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா, 2வது பாடல் வந்து நான் சிஎம்ஆர் கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த பாட்டே தெரியும். ஆனா இப்ப வந்து அது 1 ஆஃப் தி ஃபேவரட் சாங் ஆயிடுச்சு. ஆமா,
0: கனவேத்த விருப்ப பாட்டு அந்த பாட்டா தான் இருக்கு. இலக்கம் 2 தான் இருக்கு.
1: ஆமா ஆமா, நானும் வெயிட் பண்றேன்.

0: அந்த முதல் பாடல் கேட்கறதுக்கு. மத்தபடி எப்போ நான் சொல்ற அதே சேம் டைலாக் தான் சொல்லுவேன். சிஎம்ஆர் கேட்கறதே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், மனசுக்கு இதமான ஒரு நல்ல ஒரு அனுபவம். உங்க எல்லாருக்கும் வந்து நல்ல பாடல் செலக்ஷன், நன்றி, வணக்கம்.
1: நன்றி நிர்மலா. நாங்களும் நிர்மலா சென்னையிலிருந்து இந்த பாட்டையெல்லாம் கேட்குறீங்க, நிகழ்ச்சியிலெல்லாம் கேட்குறீங்க, எங்களோட கலந்து கொள்றிய கேட்கறது மட்டும் இல்லை, நிறைய பேர் கேட்கணும். ஆனால் அந்த எங்களோட பேச வேணுமென்று ஓடோடி வந்து பேசுகிற அந்த உங்களோட ஆவல் உந்தல் அவற்றுக்கு வாழ்த்துக்கள் நிர்மலா.
0: நன்றி, நன்றி,
1: நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி, இன்னொரு முறை சந்திப்போம்.
0: கண்டிப்பா
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்,
2: நான் சுதா.
1: சுதா சொல்லுங்க.
2: நான் கேட்கல, இப்ப தான் ரேடியோ வந்தால முடிஞ்ச சொன்னீங்கடா ஹெல்ப்.
1: நீங்க நில்லுங்க, நான் சொல்லுவேன். நில்லுங்க. நேரம் இப்பொழுது 10:40. நேர்கள் 10:10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். 10:10 நிகழ்ச்சியில் நாங்கள் 10 பாடல்களுடன் இணைந்திருக்கப் போகின்றோம். அந்த 10 பாடல்கள் எவை என்பதை நாங்கள் அடுத்து வருகின்ற பாடலை தொடர்ந்து உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம். அடுத்து மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து மீரா ஒரு பாடல் விரும்பி கேட்டிருந்தார், அனுராதா ஸ்ரீராம் குரலில்.

0: லிசனிங் டு சிஎம்ஆர் தமிழ் HD.
1: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
2: 10 உங்கள் வாக்கு எதற்கு?
3: உங்களுக்கு பிடித்த பாடல்களை
2: உங்கள் வாக்குகளின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்தப் போகின்றோம்.
3: கேட்க தவறாதீர்கள். காலை 10 தொடக்கம், 12 வரை.
2: 10
4: 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். 10 நிகழ்ச்சியில் கொண்டு வந்த 10 பாடல்கள் காற்றுள்ளவரை திரைப்படத்தில் மலையில் நினைந்த வல்லிகை பூவே பூவே என்ற பாடல். இலக்கம் 2 நினைக்க தெரிந்த மனமே எங்கெங்கு நீ சென்ற போதும் என் நெஞ்சமே உன்னை தேடும். இலக்கம் 3 பொட்டு வைத்த முகமோ கட்டி வைத்த குழலோ பொன்மணி சரமோ சுமந்தி என் சுந்தரி. இலக்கம் 4 பச்சலர் திரைப்படத்தில் அடியே நீதான் அடியேன் போதை தேனே. இலக்கம் 5 உன்னை தேடி திரைப்படத்திலிருந்து நீதானா நீதானா என் நண்பே நீதானா. இலக்கம் 6 வாமணன் திரைப்படத்திலிருந்து ஏதோ செய்கிறா என்னை ஏதோ செய்கிறா. இலக்கம் 7 போக்கிரி படத்திலிருந்து டோலு டோலு தான் அடிக்கிறான் இரு தோளும் தோளும் தான் உரசுறான். இலக்கம் 8 மங்காத்தா தருகின்ற வாடா பின்லேடா ஒளியாதே அச்சோடா. இலக்கம் 9 மோஸ்கோவின் காவேரி திரைப்படத்தில் கொரோ கோரோ கொக்கோரோ பூட்டு போட்ட பூவே உன் கண்ணில் மலையை வைத்தா. இலக்கம் 10 சிங்கம் திரைப்படத்திலிருந்து என் இதயம் இதுவரை துடித்ததில்லை இப்போ துடிக்கிறதே. இப்பொழுது நிகழ்ச்சியில் காத்திருக்க நேரே இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
5: வணக்கம் சுதா. எனக்கு 2, 5, 6, 7, 8, 9, 10 அப்படி போகும்.
4: நன்றி சுதா நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு.
5: நன்றி. வணக்கம்.
4: ஆமாம், நேர்கள் 10 நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு நீங்களும் உங்களது வாக்குகளை 11 வரை அளிக்கலாம். 11 வரை உங்கள் வாக்குகள் பெறப்படும். அதன் பின்னர் வாக்குகள் தரவரிசைப்படுத்தப்பட்டு பாடல்கள் ஒளிபரப்பாகும்.

0: Nissan head to head event ipadu Morningside Nissan il approval credit ku 2026 Nissan Rock 5 varadangalukku zero finance il demo vaagarangalil 6000 varai service 2026 Nissan Sentra ku varathukku $67 mattume melum 2 aandugal free oil and filter change Canada ku pudivara endha nilayil credit irundalum approval Ajindan Tavaraja 416-804-2365 416-804-2365 Ajindan Tavaraja
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்
1: பவுன் அடகு சேவை கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி மிசிசாகா பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட் யூனிட் 5 மார்க்கம் தாமோர் நிறுவனம் 905-667-7200 905-667-7200
3: நிகழ்ச்சியில் மற்றொரு நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
4: வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
3: நல்ல நலம், நன்றி. நீங்க நலம் தானே?
4: நான் நலமா இருக்கிறேன். இந்த சமர் முடிஞ்சு மட்டும் உங்களுக்கு வணக்கம் கொஞ்சம் விடவழி இருந்துண்டு. கொஞ்சம் பிந்தி போறபடியால் விலைக்கு போய் விலைக்கு வரலாம்.
3: சரி சரி. என்ன பாடம்?
4: எனக்கு 1, 2, 3 6, 7 10.
3: சரி,
4: நன்றி.
3: நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு
4: நன்றி. வணக்கம்.
3: நேரம் 10:49. நீங்கள் சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். நீங்களும் உங்களது விருப்ப பாடல்களுக்கு வந்து வாக்குகளை அளிக்கலாம். இப்பொழுது நிகழ்ச்சியில் நாங்கள் அடுத்த ஒரு பாடலுடன் இணைந்திருக்கப் போகின்றோம். பாடலுக்குள் நாங்கள் நுழைவதற்கு முன்னர் நிகழ்ச்சியில் கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலை முஸ்லீம் ஆடை சர்ச்சை தொடர்பான விவாதம் மீண்டும் இப்போது எழுச்சி வைத்திருக்கின்றது. 2026 ஆகஸ்ட் மாத தொடக்கத்தில் கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலைக்கு புதிதாக நியமிக்கப்பட்ட 9 முஸ்லீம் பெண் சுகாதார உதவியாளர்கள் தங்களது மத அடையாளத்தை பேணி உரிய கண்ணியமான ஆடையுடன் கடமைகளை பொறுப்பேற்க சென்றிருக்கின்றார்கள். எனினும் வைத்தியசாலை நிர்வாகத்தினர் உரிய சீருடை விதிகளை காரணம் காட்டி அவர்களை கடமையேற்க விடாமல் தடுத்து குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன. இலங்கையின் அரச ஊழியர்களுக்கான பொது நிர்வாக கட்டமைப்பு மற்றும் சுகாதார அமைச்சின் சுற்றறிக்கைகளின்படி அரச ஊழியர்கள் தங்களது கலாச்சார அல்லது மத விழுமியங்களுக்கு உட்பட்டு முகத்தை தெளிவாக காட்டும் வகையிலான கண்ணியமான ஆடைகளை அணிவதற்கு சட்டபூர்வமாக அனுமதி வழங்கப்படுகின்றது என்றும், இப்பொழுது இது சிறுபான்மையினரது உரிமைகளை மறுக்கும் செயலாக இருக்கின்றது என்றும் இப்போது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது. அது பற்றிய பிரதிவாதங்கள் இப்போது கல்முனை வைத்தியசாலை தொடர்பில் ஆரம்பமாக இருக்கின்றன. கிழக்கின் ஒரே ஒரு ஆளும் கட்சி முஸ்லீம் எம்பி ஆதம் பாவா இது தொடர்பாக பேச வேண்டும் என்று இப்போது கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். அதேபோல இலங்கையில் ஐபோன் பயனர்களை தாக்கும் சிரோ கிளிக் வாட்ஸ்அப் ஊடுருவல் தொடர்பான எச்சரிக்கை விடப்பட்டிருக்கின்றது. இந்த சேட் அமைப்பு அவசர எச்சரிக்கை ஒன்றை வழங்கியிருக்கின்றது. இலங்கையில் உள்ள ஐபோன் பயனர்களை குறிவைத்து அவர்களின் வாட்ஸ்அப் கணக்குகளை முடக்கும் புதிய வகையான ஜீரோ கிளிக் சைபர் தாக்குதல் பரவி வருவதாக இலங்கை கணனி அவசர தயார் நிலைக்குழு அதிகாரப்பூர்வ எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது. ஊடகவியலாளர்கள் மற்றும் வணிக சமூகத்தினர் உட்பட பல தனிநபர்களிடமிருந்து புறப்பட்ட தொடர் புகார்களை அடுத்து இந்த அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. அங்கு வாட்ஸ்அப் தொடர்பாக பல எச்சரிக்கைகள் விடப்பட்டன. வாட்ஸ்அப் ஆகஸ்ட் மாதத்திலிருந்து வாட்ஸ்அப் கணக்கு வைத்திருப்போர் தங்களது கணக்குகளை பிரைவசி செட்டப் செய்து கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கைகள் விடப்பட்டது. அவ்வாறு செய்யப்படாதவர்களது வாட்ஸ்அப் கணக்குகள் இப்போது ஊடுருவ தொடங்கப்பட்டிருக்கின்றது. இலங்கையில் இந்த செயல் இப்போது ஆரம்பமாகி இருப்பதாக வெளிவந்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, நேர்களே, பல தகவல்கள் இருக்கின்றன. அந்த தகவல்களுக்கிடையில் ஒரு பாடலை கேட்டு பின்னர்

0: நிகழ்ச்சியில் வாக்களிக்க காத்திருக்க நேயர்களை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: இனி காலை வணக்கம் பாசனல். எப்படி சுகமா இருக்கீங்கன்னா?
0: யார் பேசுறீங்க? சொல்லுங்க ஸ்ரீ.
1: எனக்கு வந்து 2, 3, 5, 7, 9
2: எனக்கு வந்து 3, 5, 2, 9, 10
0: நன்றி. எல்லாருக்கும்
2: நன்றி. வணக்கம்.
0: பொட்டு வைத்த முகமும் கண்ணில் அப்படியே பளிச்சண்டு பட்டிருக்கு.
2: கொஞ்சம் லேட் ஆயிட்டு ஆடிய மாசம்.
0: ஓ, சமையல் காட்சிகள் கணக்கு விஷயம் இருக்கு.
2: நன்றி.
0: நேரம் 10:58. நீர்கள் இப்பொழுது எங்களது காற்றலை வழியே வாக்களித்த நீர்கள் சத்யா, ரசிகன், குயின்ஸ்டன், தவம், சிவன், பிரேமா, ரமேஷ், சிவலிங்கம், நிஷா, அதேபோல் வன்கூவர் பவான், கண்ணன், வெண்பா, தாரணி, சென்னை நிர்மலா, சுதா, குகதாஸ், டன்மில் ஸ்ரீ, நிர்மலா, டொரண்டோ நிர்மலா ஆகியோரது வாக்குகளின் அடிப்படையில் இப்பொழுது நாங்கள் பாடல்களை தரவரிசைப்படுத்தி 11 மணியிலிருந்து ஒளிபரப்ப இருக்கின்றோம். பொதுவாக உலகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் எங்களது வானொலியை கேட்டு ரசித்த வண்ணம் நேர்கள் இருக்கின்றார்கள். பல நேர்கள் வாக்களிக்க வராவிட்டாலும் தங்களது பதிவுகளை வழங்கிய வண்ணம் இருக்கின்றார்கள். குறிப்பாக ஃபேஸ்புக் தளங்களின் ஊடாக உலகத்தின் பல பகுதிகளிலிருந்தும் தமது வாக்குகளை பதிவு செய்கின்ற நேர்கள் எப்போதுமே எங்களது பாடல்களுக்கான தங்களது வாக்குகளை வழங்குவதற்கு தவறுவதில்லை. இன்றைய நாளிலும் பல நேர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அவர்களது பெயர்களை நாங்கள் கடல் கடந்து சென்றாலும் பல நாடுகளில் இருந்தும் வாக்களிக்கின்ற நேர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் நிகழ்ச்சிகளிலே இணைத்து கொள்ள இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, நேர்களை எங்களது பல கண்டங்கள் ஐரோப்பா, அமெரிக்கா தாண்டி தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆப்பிரிக்கா கண்டத்தில் கூட இருந்து எங்களது நிகழ்ச்சிகளை கேட்கின்ற நேர்கள் இருக்கின்றார்கள் என்றால் உண்மையில் அது மிகப்பெரிய புலக ஆங்கிதம். அதேபோல் ஆசிய கண்டங்கள், இன்னும் ஆஸ்திரேலியா போன்ற பல பிரதேசங்களிலிருந்து நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கின்ற அத்தனை நேர்களுக்கும் இந்த வேளையில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது நிகழ்ச்சியில் இந்த மனத்தியாளத்தின் செய்தி அறிக்கை இடம்பெறும். செய்தி அறிக்கையை தொடர்ந்து 10க்கு 10 நிகழ்ச்சியில் 10 பாடல்கள் ஆரம்பமாக இருக்கின்றன. காத்திருங்கள்.
3: ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். நான் உங்கள் பூஜா பேசுகிறேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்க?

0: listening to CMR Tamil HD.
1: மணித்தியால செய்திகள்
2: CMR Tamil HD Hourly News.
3: நாட்டின் பொருளாதாரம் மற்றும் சமூக கட்டமைப்புக்கு பாரிய அச்சுறுத்தலாக மாறியுள்ள போதைப் பொருள் கடத்தல் குற்றங்களுக்கு மரண தண்டனையை நடைமுறைப்படுத்துவது குறித்து அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதிலேயே நீடிப்பது குறித்து அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் ஜனாதிபதி அருள்குமார திசாநாயக்க மற்றும் இலங்கை சட்டத்திறனிகள் சங்கத்தின் பிரதிநிதிகளுக்கு இடையே விசேட கலந்துரையாடல் ஒன்று வரும் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக ஜனாதிபதி செயலகம் தெரிவித்துள்ளது. இணையம் மூலம் அதிக லாபம் கிடைக்கும் என ஆசை காட்டி பணத்தை முதலீடு செய்து வைத்து மோசடி செய்யும் சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் மக்களுக்கு காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. நிபந்தனைகளுடன் அமெரிக்க ஒயின்களை கடைகளில் விற்பனை செய்ய அனுமதிப்பது குறித்து குயிபெக் மாகாண முதல்வர் பரிசீலனை செய்து வருவதாக கூறியுள்ளார். கிரெம்ளினின் ஆதரவு தேசியவாத கட்சி ஒன்று தொடர்ந்த வழக்கின் அடிப்படையில் ரஷ்யாவின் உச்சநீதிமன்றம் அந்நாட்டின் ஒரே போர் எதிர்ப்பு கட்சியான ஜாப்போக்லோ செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு திங்களன்று தடை விதித்துள்ளது.
1: மணித்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: நேரில் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: பிரேமா பேசுறேன். அந்த பாட்டு வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு.
0: நன்றி நன்றி பிரேமா, நன்றி. ஆமாம், பிரேமா ஏற்கனவே வாக்களித்து விட்டார். நான் நினைத்தேன் அவர் வாக்களிக்கத்தான் நினைகின்றார் என்று. அவர் அந்த சிறகுகள் சர்வம் திரைப்பட பாடலுக்கு நன்றியை தெரிவித்தார். நன்றி பிரேமா. இப்பொழுது 10க்கு 10 நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கின்ற
2: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.

0: திருவிழா
1: தமிழ் எச்டியின் விடியல்
0: 10 to 10 உங்கள் வாக்கு எதற்கு? உங்களுக்கு பிடித்த பாடல்களை உங்கள் வாக்குகளின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்தப் போகின்றோம்.
2: கேட்க தவறாதீர்கள். காலை 10 மணி தொடக்கம், 12 மணி வரை.
0: 10 to 10
3: வணக்கம். நான் உங்கள் மனோ பேசுகிறேன்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் HD, உலகின் முதல் தமிழ் HD.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 38. ஊழ். ஊழின் பெருவலி யாவுல, மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழின் பெருவலி யாவுல, மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழினை காட்டிலும் பேராற்றல் படைத்தது உண்டோ? அதை தடுக்க நாம் வேறொரு வழியை எண்ணினாலும் அங்கும் அது முன்வந்து நிற்கும்.

நீங்கள் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடலை அவமதிப்பதை தண்டனைக்குரிய குற்றமாக வகை செய்யும் மசோதா 2 அவைகளிலும் நிறைவேற்றப்பட்ட நிலையில் இன்று ஜனாதிபதி திரௌபதி மர்மு அதற்கு ஒப்புதல் அளித்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. இப்பொழுது பல்வேறு விதமான தேசிய பாடல்கள் தொடர்பில் தமிழ்நாடு மற்றும் மத்திய அரசுக்கிடையில் சர்ச்சைகள் உருவாகியுள்ள வேளையில் மனோன்மணி சுந்தரனாரது நீராடும் கடலுத்து பாடல் முதல் பாடலாக பாடப்பட வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் தமிழக சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற அதேவேளை, தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடலை அவமதிப்பதை தண்டனைக்குரிய குற்றமாக வகை செய்யும் மசோதா 2 அவைகளில் மத்திய சபையின் மத்திய அரசாங்கத்தின் 2 அவைகளிலும் நிறைவேற்றப்பட்ட நிலையில் இன்று ஜனாதிபதி திரௌபதி மர்மு அதற்கு ஒப்புதல் அளித்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. 2வது, பெங்களூரில் நடைபெற்ற சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கைகளுக்கு பிறகு தனது பெயர் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டதாக நடிகர் பிரகாஷ் ராஜ் இப்போது ஒரு புகார் தெரிவித்திருக்கின்றார். ரசிகர்களால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பிக்பாஸ் தமிழ் சீசன் 10 நிகழ்ச்சியின் பிரம்மாண்டமான ப்ரமோ அதிகாரப்பூர்வமாக வெளியாகி இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதேவேளை ஆர்கே பாலாஜியிடம் LKG திரைப்படத்தைப் போல நிஜ வாழ்க்கையிலும் அரசியலுக்கு வருவீர்களா என்று ரசிகர்கள் கேள்வி கேட்டதும், ஏற்கனவே தமிழ்நாட்டு அரசியலில் ஏகப்பட்ட பேர் இருக்கிறார்கள், உங்களுக்கு தெரியவில்லை என்று சிரித்து கொண்டு பதிலளித்திருப்பதாக தெரிய வருகின்றது. இப்பொழுது நிகழ்ச்சியில் இன்றைய 10க்கு 10 நிகழ்ச்சியில் 10 அமிடத்தை பிடித்தொழிக்கின்றது மொஸ்கோவின் காவேரி.

நேர்களே, இந்தியாவின் 80வது சுதந்திர தின கொண்டாட்டங்கள் ஆகஸ்ட் 15 கொண்டாடப்பட இருக்கின்றன. இந்த வேளையில் மூவர்ண கொடிகளை ஒவ்வொருவரும் தமது இல்லங்களின் முன், வீடுகளின் முன் ஏற்ற வேண்டும் என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இப்போது கோரிக்கை விடுத்திருக்கின்றார். அதேபோல் ஈரான் துறைமுகங்கள் மீதான முட்டுகை இடப்போது இடம்பெற்றிருக்கின்றது. பனாமா கொடி கப்பல் மீது அமெரிக்க ஹெலிகாப்டர் துப்பாக்கிச்சூடு நடத்திய சம்பவம் வெளியாகியிருக்கின்றது. ஈரான் துறைமுகங்கள் மீதான அமெரிக்க கடற்படை முட்டுகையை மீற முயன்றதாக கூறப்படும் பனாமா கொடியுடன் சென்ற ஒரு கண்டெய்னர் கப்பல் மீது அமெரிக்க இராணுவ ஹெலிகாப்டர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக சர்வதேச செய்தி வெளியாகியிருக்கின்றது. கப்பலின் குழுவினர் அமெரிக்க படைகள் வழங்கிய எச்சரிக்கைகளை புறக்கணித்ததைத் தொடர்ந்து கப்பலின் பின்பகுதியில் உள்ள பகுதியை நோக்கி ஹெலிகாப்டர் நடவடிக்கைகளை தொடர்ந்ததாக அமெரிக்க அதிகாரி ஒருவர் மேற்கோள் காட்டி சர்வதேச செய்தித்தளம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. இந்த சம்பவம் கல்ஃப் ஆஃப் ஓமான் பகுதியில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவத்தில் உடனடி உயிரிழப்புகள் எதுவும் நிகழ்ந்ததாக தெரியவில்லை. இது மத்திய கிழக்கு சம்பவம் தொடர்பான செய்தி. அதேவேளை சர்வதேச ரீதியில் பல்வேறு விதமான குற்றவாளிகளை கண்டறிகின்ற பணியில் இலங்கை அரசாங்கம் இப்போது தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றது. கஞ்சிப்பானை இம்ரானை கைது செய்ய சென்ற குழுவினர் இப்போது அவர் இல்லாது ஏனைய வேறு 3 குற்றவாளிகளை கைது செய்து இலங்கை திரும்பியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதேவேளை சம்மாந்துறையில் மட்டுமல்ல, இலங்கையின் பல பகுதிகளிலும் இப்போது மாடுகள் கடத்தப்படுகின்ற செய்திகள் பலவாறு வெளிவருகின்றன. குறிப்பாக அந்த மாடுகளை திருடி செல்வோர் கார்கள் மற்றும் வண்டிகள், வாகனங்கள் போன்றவற்றில் அவற்றை கடத்தி செல்வது அம்பலமாக இருக்கின்றது. கார்களின் பின்புறங்களில் இந்த மாடுகளை ஏற்றிச் செல்லுகின்ற பல காட்சிகள் இப்போது மிகப்பெரிய சர்ச்சைகளை இலங்கையில் தமிழர் பிரதேசங்களில் ஏற்படுத்தி வருகின்றது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா
1: 10 to 10 உங்கள் வாக்கு எதற்கு உங்களுக்கு பிடித்த பாடல்களை உங்கள் வாக்குகளின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்தப் போகின்றோம். கேட்க தவறாதீர்கள். காலை 10 மணி தொடக்கம் 12 மணி வரை 10 to 10.

0: நிகழ்ச்சியில் ஒன்பதாம் இடத்தை தொடிக்கின்றது பச்சிலர் திரைப்பட பாடல்.
1: அடிய நீதானடி என் போதை தேனே முத்தம் கொஞ்சம்

0: அந்த பாடல் பச்சலர் திரைப்படத்திலிருந்து ஒளித்தோ. இந்த நேரம் 11:21. நேர்கள் சிஎம்ஆர் தமிழிஸ்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இப்பொழுது. நிகழ்ச்சியில் 8ஆம் இடத்தை பிடித்தொளிக்கும் பாடலுக்குள் நாங்கள் நுழைய இருக்கின்றோம்.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775, 647-522-1775.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன்.
0: 8ஆம் இடத்தை பிடித்தொளிக்கின்றது காற்றுள்ளவரை திரைப்படத்திலிருந்து கார்த்திக் குரலில்

0: பத்துக்கு பத்து உங்கள் வாக்கு எதற்கு?
1: உங்களுக்கு பிடித்த பாடல்களை
0: உங்கள் வாக்குகளின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்த போகின்றோம்.
1: கேட்க தவறாதீர்கள். காலை 10 மணி தொடக்கம், 12 மணி வரை.
0: 10க்கு 10.
2: இலங்கை பல்வேறு விதமான வாசனை திரவியங்கள், வாசனை பொருட்கள் போன்றவற்றை ஏற்றுமதி செய்கின்ற நாடுகளில் முதன்மை வகிக்கின்றது. மிக நீண்ட காலமாக அந்த தன்மை அதற்கு இருக்கின்றது. குறிப்பாக தேயிலை, ரப்பர், தெங்கு ஏற்றுமதிகள் போல வாசனை பொருட்களின் ஏற்றுமதியிலும் ஒரு சாதனை படைத்து வருகின்ற நாடுகளில் ஒன்று இலங்கை. என்ற வகையில் கடந்த 6 மாதங்களில் கருவாப்பட்டியை ஏற்றுமதி செய்து 4,000 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டி இலங்கை சாதனை படைத்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. இலங்கைக்கு பல்வேறு வகையில் வருமானத்தை ஈட்டித் தருகின்ற பொருட்களில் கருவாப்பட்டையும் ஒன்று என்பதும், சினமன் கார்டன் என்ற ஒரு பகுதியே இலங்கையில் காணப்படுவதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். இந்த வேளையில் தன்னுடன் இவரிடத்தின் ஜனவரி முதல் ஜூலை வரையான காலப்பகுதியில் வெளிநாட்டு ஊழியர்களிடமிருந்து பெறப்பட்ட மொத்த பணப்பரிமாற்றம் 5,000 மில்லியன் அமெரிக்க டாலர்களை கடந்திருக்கின்றது. மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி ஆண்டின் குறித்த காலப்பகுதியில் பதிவாகியுள்ள மொத்த வெளிநாட்டு பணப்பரிமாற்றம் 5,382 மில்லியன் டாலர்கள் ஆகும் என்று செய்தி வெளியாகியிருக்கின்றது. அதேபோல் இலங்கை தொடர்பில் பல்வேறு விதமான செய்திகளை நாங்கள் அவ்வப்போது உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம். ஸ்கொட்லாந்தில் இடம்பெற்ற காமன்வெல்த் போட்டிகளில் கலந்து கொள்ள சென்ற பாகிஸ்தான் மற்றும் உகண்டா தடகள வீரர்கள் அங்கு எஸ்கேப் தலைமறைவாகியிருக்கின்ற ஒரு சம்பவம் பதிவாகியிருக்கின்றது. ஃபீஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டியின் போது கனடா வந்த பலர் ஆப்பிரிக்க நாட்டவர்கள் இவ்வாறு கனடாவுக்குள் தப்பியோடி தலைமறைவாகியது போல காமன்வெல்த் போட்டிகளில் கலந்து கொள்ளச் சென்ற பாகிஸ்தான் உகண்டா நாட்டு தடகள வீரர்கள் இங்கே ஃபீஃபாவை பார்க்க வந்த பார்வையாளர்கள் இங்கு தடகள வீரர்கள் அங்கு தலைமறைவாகி இருப்பதாகவும் இவர்களை ஸ்கொட்லாந்து போலீசார் இப்போது தேடி வருவதாகவும் சொல்லப்படுகின்றது. பொதுவாக இவ்வாறான ஒலிம்பிக் போட்டிகள் மற்றும் காமன்வெல்த் போட்டிகள் போன்றவற்றில் வளர்முக நாடுகளது வீரர்கள் அந்த நாடுகளில் ஓடிச் சென்று அகதி தஞ்சம் கோருவது வழமையான விடயமாக இருக்கின்ற நிலையில் ஸ்கொட்லாந்து போலீசார் இந்த தடகள வீரர்களை இப்போது தேடி வருகின்றார்கள்.

0: அந்த பாடல் ஒழித்தோம். இந்த நேரம் 11:35 நேர்களே. இப்பொழுது காசா பிரச்சினை தொடரும். ஸ்ரெயின் மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளுக்கு இடையில் ராஜதந்திர உறவுகளில் பல்வேறு விதமான முட்டுக்கட்டைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்ற வண்ணம் இருக்கின்றன. ஸ்பெயினை பொறுத்தவரை இஸ்ரேலிய தொழில்நுட்பத்துடன் தொடர்புடைய சுமார் 820 மில்லியன் அமெரிக்க டாலர் பாதுகாப்பு ஒப்பந்தத்தை இப்போது ரத்து செய்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. காசா பிரச்சினை தொடர்பில் இவ்வாறு இஸ்ரேல் மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகள் தம்மிடையே இருக்கின்ற அந்த உறவுகள் தொடர்பில் இப்போது தொடர்ச்சியாக அந்த உறவுகள் சர்ச்சைகளுக்குள்ளாகி வருவது தெரிந்ததே. ஸ்பெயின் நாடு இஸ்ரேல் காசா பிரச்சினை தொடர்பில் மேற்கொள்ளுகின்ற தாக்குதல்கள் இவற்றை கடுமையாக கண்டித்து வருகின்ற நாடுகளில் ஒன்று என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது.
1: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
2: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
1: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
2: ஏசியா கோல்ட் இங்க்
1: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
2: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
1: இட்டோபிகோ
2: 416-746-2742.
3: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
4: ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். நான் உங்க பூஜா பேசுறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க?

இளைஞர்கள் இந்த தூக்க நேரம் தொடர்பாகவும் எங்களது உடல்நிலை தொடர்பாகவும் பல்வேறு தகவல்கள் செய்திகள் எங்களது சமூக வலைத்தளங்கள் பலவற்றில் பரவலாக இடம்பெற்று வருகின்றன. அதை உங்கள் நினைவுக்கு நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்றாலும் ஒரு முறை நினைவூட்ட விரும்புகின்றோம். பொதுவாக தூக்க நேரம் எங்கள் உடல் நிலை தொடர்பாக மிகவும் முக்கியமான விடயமாக கருதப்படுகின்றது. தூக்கம் இல்லை என்றால் அது உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஒரு மணி நேரம் மட்டும் நீங்கள் ஒரு நாளில் தூங்குகின்றீர்கள் என்றால் மிகவும் ஆபத்தானது. உங்களது தூக்கம் இரண்டு மணி நேரம் மட்டும் இருக்கின்றால் கவனங்கள் சிதறும் நிலை ஏற்படும். மூன்று மணி நேர தூக்கத்தில் கடுமையான சோர்வு ஏற்படும். நான்கு மணி நேரம் மட்டுமே தூங்குகின்றீர்கள் என்றால் இதிலும் கவனம் செலுத்த முடியாது ஏற்படும். ஐந்து மணி பொழுது நீங்கள் தூங்கினால் உற்சாகமின்மை போன்ற நிலைமைகள் ஏற்படும். ஆறு மணி நேரம் என்றால் உடல் கொஞ்சம் சோர்வாக இருக்கக்கூடிய ஒரு உணர்வு ஏற்படும். ஏழு மணி நேரம் ஒரு சிறந்த அளவு என்று சொல்லப்படுகின்றது. எட்டு மணி நேரம் மிகச்சிறந்த உடல் மீட்பு சக்திக்கு ஏற்ற நேரமாக சொல்லப்படும். ஒன்பது மணி நேர தூக்கம் அதிக தூக்க உணர்வு ஏற்படலாம் என்று சொல்லப்படுகின்றது. நீங்கள் ஒன்பது மணி நேரம் தூங்கினால் மேலும் அதிக நேரம் தூங்க வேண்டும் என்ற உணர்வை அது உங்களுக்கு ஏற்படுத்தும். பத்து மணி நேர தூக்கம் கவனக்குறைவு ஏற்படும் என்றும், பதினொன்று தொடக்கம் பன்னிரெண்டு மணித்தியாளர் தூக்கம் உடல் ஆற்றல் சமநிலையின்மை ஏற்படும் என்றும், பதிமூன்று மணித்தியாளருக்கு மேல் நீங்கள் தூங்கினால் உடல்நிலை பரிசோதனை அவசியமாக இருக்க வேண்டும் என்றும் சொல்லப்படுகின்றது. ஆகவே தூக்கத்தை நாங்கள் அளவாக பயன்படுத்த வேண்டும். மிக குறைவாக தூங்குவதும் ஆபத்து, மிக அதிகமாக தூங்குவதும் ஆபத்து. சமநிலையாக பொதுவாக ஆறு மணித்தியாளம் தொடக்கம் ஏழு மணித்தியாளர் வரையான தூக்கங்களை நாங்கள் தினமும் பெற்றுக்கொள்வது மிக இன்றியமையாதது என்று இந்த தகவல் எங்களுக்கு தெரிவிக்கின்றது. நேரம் இப்பொழுது 11:43. நிகழ்ச்சியில் ஐந்தாம் இடத்தை பிடித்தொழிக்கின்ற பாடலுடன் நாங்கள் அடுத்து பயணிப்போம். சிங்கம்.

0: அமெரிக்காவின் சிந்தனையாளர் பொதுவாக இங்கர்சால் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, ராபர்ட் இங்கர்சால். ஆகஸ்ட் 11 அமெரிக்காவின் புகழ்பெற்ற சுதந்திர சிந்தனையாளரான ராபர்ட் இங்கர்சாலின் பிறந்தநாள். 1833 ஆகஸ்ட் 11 நியூயார்க் மாநிலத்தில் பிறந்த இங்கர்சால் தேர்ந்த வழக்கறிஞராகவும் சிறந்த மேடை பேச்சாளராகவும் எழுத்தாளராகவும் அனைத்துக்கும் மேலாக மூட நம்பிக்கைகளுக்கு தீமூட்டும் அறிவு சூரியனாகவும் விளங்கி அமெரிக்க மக்களிடையே பெரும் செல்வாக்குடன் திகழ்ந்த ஒரு தத்துவ அறிஞராக விளங்குகின்றார் ராபர்ட் இங்கர்சால். அந்த பாடல் ஒலித்தோ இந்த நேரம் 11:50. நேர்கள் 10:10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
1: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. ஆகஸ்ட் 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: What's happening? So sad.
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 9054568433.
0: கடந்த 6 3,323 இந்தியர்கள் கனடாவிலிருந்து வெளியேற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த வருடத்தை விட இந்த அளவு அதிகரித்த அளவு என்று சொல்லப்படுகின்றது. பொதுவாக கனடாவில் பல்வேறு விதமான காரணங்கள் காட்டி இங்கு குடியேற்ற கொள்கைகள் தொடர்பில் அத்துமீறல்கள் இடம்பெற்றதாக இப்போது பலரும் வெளியேற்றப்பட்டு வருகின்றார்கள். இந்த வகையில் 6 மேற்பட்ட இந்தியர்கள் இவ்வாறு வெளியேற்றப்பட்டிருப்பது கடந்த வருடங்களை விட மிக அதிகமான வெளியேற்றமாக இப்போது சுட்டிக்காட்டப்படுகின்றது. நிகழ்ச்சியின் 4 இடத்தை பிடித்தொழிக்கின்றது மங்காத்தா திரைப்படம்.

அந்த பாடல் ஒலித்தோ. இந்த நேரம் 11:56. நேர்களே, இப்பொழுது அமெரிக்கா ஆகஸ்ட் 19 கடுவுக்கு முன்னதாக கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் பொலிவியர் பிரதமர் மார்க்கா அணிக்கு எழுதியுள்ள கடிதம் கனடா அமெரிக்க வர்த்தக பேச்சுவார்த்தைகளை உச்சக்கட்ட அரசியல் விவாதமாக இப்போது மாற்றியிருக்கின்றது. அமெரிக்காவின் 50% வரி அச்சுறுத்தலை எதிர்கொள்ளும் வேளையில் தற்போதைய அரசியல் சூழல் மற்றும் வர்த்தக நிலவரம் குறித்து பல்வேறு வாத பிரதிவாதங்கள் இப்போது இருவருக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கின்றது. அமெரிக்காவுக்கு பணியாமல் மென்பனி எஃகு அலுமினிய மீதான வரிகளை முழுமையாக நீக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றார் பொலிவியர். அதேபோல அமெரிக்காவின் பை அமெரிக்கா விதிகளிலிருந்து கனேடிய உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு முழு விலக்கு கோருகின்றார் பொலிவியர். கனேடிய கனிம வளங்களை பாதுகாக்க ஒரு மூலோபாய கனிம சேமிப்பு அமைப்பை உருவாக்க வேண்டும் எனவும் கோருகின்றார். மார்க்கானி பல்வேறு விதமான டிஜிட்டல் சேவை வரியை நீக்கியது, அமெரிக்க பொருட்கள் மீதான எதிர்வரிகளை அகற்றியது போன்ற பல விட்டுக் கொடுப்புகளை கார்னி அரசு ஏற்கனவே செய்துவிட்டதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. கனேடிய பால்வள பாதுகாப்பு முறையை விட்டுக் கொடுக்கக்கூடாது என்று பால் உற்பத்தியாளர்கள் வலியுறுத்துகின்றார்கள். அதே சமயம் அமெரிக்க மதுபானங்கள் மீதான தடையை நீக்குவது குறித்து பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றது. தனது அரசு கனேடிய நலன்களிலும் பால்வள பாதுகாப்பு முறையிலும் உறுதியாக இருப்பதாக பிரதமர் மார்க்கானி பதிலளித்துள்ள நிலையில் ஆகஸ்ட் 19 கனடா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கிடையில் இடம்பெறப்போகின்ற வரி தொடர்பான இந்த பேச்சுவார்த்தைகள் பேரம் பேசல்கள் எந்தளவு வெற்றி பெறும் என்பதை நாங்கள் இன்னும் ஓரிரு நாட்களில் தெரிந்து கொள்ள முடியும்.

0: நிகழ்ச்சியில் இப்பொழுது மூன்றாம் இடத்தை பிடித்தொழிக்கும் பாடலுடன் இணைந்திருக்கப் போகின்றோம். மூன்றாம் இடத்தை பிடித்தொழிக்கின்றது உன்னை தேடி திரைப்பட பாடல்.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.

நிகழ்ச்சியில் ஒளித்தொய்ந்த பாடல் நிகழ்ச்சியில் மூன்றாம் இடத்தை பிடித்தொழித்தது உன்னை தேடி திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் மற்றும் சுஜாதா குரல்களில் ஒலிக்க கட்டீர்கள். நேர்கள் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. 10க்கு 10 நிகழ்ச்சியில் நாங்கள் இரண்டாம் இடம், முதலாம் இடம் ஆகிய இடங்களை பிடித்திருக்கின்ற பாடல்களுடன் தொடர்ந்து பயணிப்போம்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: காசு வேணும் என்று ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்டா அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
0: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
2: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
0: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம்.
3: நேர்களை, உங்களது உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், உள்ளம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், அழகாக தோன்ற வேண்டும் என்று பல எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கும். அந்த எண்ணங்களுக்கு சில பழக்க வழக்கங்கள் நாளாந்தன் நாங்கள் மேற்கொள்வது அவசியம் என்று சொல்லுகின்றார்கள். குறிப்பாக காலை எழுந்தவுடன் தண்ணீர் குடிப்பது உடலின் நீர் சத்தை பராமரிக்க உதவும். தினமும் போதுமான அளவு தண்ணீர் குடிக்கும் பழக்கத்தை உருவாக்க வேண்டும். இவையெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த விடயங்கள், நினைவூட்டுவதற்காக சொல்லுகின்றோம். நீண்ட நேரம் ஓரிடத்தில் தொடர்ச்சியாக அமர்ந்திருக்க வேண்டாம் என்று சொல்கின்றார்கள். பல மணி நேரம் தொடர்ந்து அமர்ந்திருப்பதை தவிர்த்து அவ்வப்போது எழுந்து நடக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. தூக்கத்தை ஒருபோது நாங்கள் அலட்சியம் செய்யக்கூடாது. போதுமான அளவு தரமான தூக்கம் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு, எங்கள் உடல் அழகுக்கு மிக முக்கியம் என்று சொல்கின்றார்கள். அது மட்டுமல்ல, தினமும் உணவில் காய்கறிகள் சேர்த்துக்கொள்ள வேண்டும். பல வகையான காய்கறிகளை உணவில் சேர்ப்பது உடலுக்கு தேவையான பல்வேறு நார்ச்சத்துக்களை பெறுவதற்கு உதவும் என்று சொல்கின்றார்கள். பழங்களை நாங்கள் சாப்பிடும் போது முழுமையாக சாப்பிட வேண்டும். ஜூஸாக மட்டும் குடிப்பதை விட முழு பழமாக சாப்பிடுவது நார்ச்சத்தை முழுமையாக பெறுவதற்கு உதவும் என்றும், சர்க்கரை அதிகமாக பயன்படுத்தாது, சர்க்கரை உள்ள உணவுகள் மற்றும் பானங்களை அடிக்கடி எடுத்துக்கொள்ளாமல் தவிர்த்து கொள்வது நல்லது என்றும் சொல்கின்றார்கள். தினமும் உடலை இயக்க வேண்டும். நடைப்பயிற்சி, சைக்கிள், உடற்பயிற்சி போன்ற செயற்பாடுகள் உங்கள் தினசரி வாழ்க்கையில் சேர்த்துக்கொள்ள வேண்டும். உப்பை அளவோடு பயன்படுத்த வேண்டும். அதிக உப்பை உட்கொள்வதை தவிர்ப்பது ஆரோக்கியமான உணவு பழக்கத்திற்கு மிகவும் முக்கியம் என்பதை விட, உணவை உண்ணும் போது ஆற அமர இருந்து மென்று அவற்றை விழுங்க வேண்டும். மிக மெதுவாக அவற்றை மென்று உண்ண வேண்டும் என்பது மிக முக்கியமானது. ஏதாவது உடலில் நோய் அறிகுறிகள் தென்பட்டால் அதை அலட்சியம் செய்யாது உடனடியாக வைத்தியரை நாட வேண்டும். அத்தனையும் இருந்தால் நிச்சயமாக நாங்கள் ஆரோக்கியமாக, உள ஆரோக்கியமாக, அது மட்டுமல்ல நல்ல மகிழ்ச்சியாகவும் எங்களது வாழ்வை நாங்கள் அமைத்து கொள்ள முடியும் என்று சொல்கின்றார்கள் மருத்துவ உணவு சார்ந்த நிபுணர்கள்.

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
2: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
3: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
4: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
3: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
4: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383.
3: சுகந்தன் 416-540-6269.
4: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஆதித்யா பிரபாகரன் மற்றும் சங்கீதா கோகல். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்றாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 416-489-2000 GTA கிரெடிட்.
3: நேர்கள் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இப்பொழுது. நிகழ்ச்சியிலே நாங்கள் அடுத்து முதலாம் இடத்தை இப்படி தொலைக்கும் பாடல் எது என்பதை நேர்கள் ஆர்வமாக இருப்பீர்கள். இதனிடையே நாங்கள் 10க்கு 10 நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு வாக்களித்த நேர்களுக்கான நன்றிகளை தெரிவிக்கும் நேரம். குறிப்பாக எங்களது காற்றலை வழியே தொலைபேசி இலக்கத்தினூடாக இணைந்து கொண்டு வாக்களித்த நேர்கள் சத்யா, ரசிகன், குயின்ஸ்டன், தவம், சிவன், பிரேமா, ரமேஷ், சிவலிங்கம், நிஷா மற்றும் மன்குவர், பவான், கண்ணன், வெண்பா, தாரணி, சென்னை நிர்மலா, சுதா, குகதாஸ், டொன்மில் ஸ்ரீ, சென்னை டொரண்டோ நிர்மலா ஆகிய நேர்களுக்கு இந்த வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது நிகழ்ச்சியில் நினைக்க தெரிந்த மனமே, KJ ஜோசுதா, சித்ரா குரல்களில்.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கு அருகில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ் மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ் மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999.
1: பிரித்தானியா மற்றும் அயர்லாந்து மக்கள் நாளை ஒரு அரிதான வானியல் நிகழ்வை காண உள்ளார்கள். சுமார் 30 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பகுதியில் தென்படும் மிக முக்கிய பகுதி சூரிய கிரகணம் இதுவாகும். இதன்போது சூரியனின் 90% முதல் 96% வரையான பகுதியை சந்திரன் மறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கடைசியாக 1999 பிரித்தானியாவில் குறிப்பிட்ட பகுதிகளில் முழு சூரிய கிரகணம், ஏனைய இடங்களில் பகுதி சூரிய கிரகணம் தென்பட்டது. இந்த கிரகணம் பிரான்ஸ், பெல்ஜியம், சுவிட்சர்லாந்து மற்றும் வடக்கு இத்தாலி உட்பட ஐரோப்பாவின் பெரும் பகுதிகளில் தென்படும் என்றும், இங்கு சூரியனின் சுமார் 88% முதல் 95% வரையான பகுதி சந்திரனால் மறைக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து, வடக்கு ஸ்பெயின் ஆகிய பகுதிகளில் குறிப்பிட்ட இடங்களில் மக்கள் முழுப்பாதையில் அமைந்துள்ளதால் சூரியன் முழுமையாக மறைக்கப்படும் முழு சூரிய கிரகணத்தை நேரடியாக காணும் வாய்ப்பை பெற இருக்கின்றார்கள் என்று சொல்லுகின்றார்கள். அதைவிட மாலை வேளையில் சூரியன் மேற்கில் தாழ்வாக இருக்கும் என்பதால் மேற்கு திசை தெளிவாக தெரியக்கூடிய உயரமான இடங்களில் இருந்து இதை நன்றாக பார்வையிடலாம் என்ற ஆர்வம் இப்போது ஐரோப்பிய நாடுகள், குறிப்பாக மேற்கு ஐரோப்பிய நாடுகள் மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கின்றது.

0: listening to CMR Tamil HD.
1: கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
5: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு காஷ் போயிட்டு.
6: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
7: நேரம் 12:29. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் வானவில் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். இந்த வேளையிலே பொதுவாக திருமணம் முடித்த தம்பதிகளிடம் ஒரு எல்லோரிடமும் ஒரு முணுமுணுப்பு ஏற்படுவதுண்டு. குறிப்பாக திருமணத்துக்கு பின்னர் தான் எனக்கு அதிர்ஷ்டம் கிடைத்தது, அவருக்கு அதிர்ஷ்டம் கிடைத்தது என்றெல்லாம் பேசிக்கொள்வார்கள். இந்த திருமணத்துக்கு பின்னர் வாழ்க்கையில் பல்வேறு விதமான மாற்றங்கள் ஏற்படும். குறிப்பாக நல்ல முன்னேற்றங்களை பல தம்பதிகள் அனுபவிப்பார்கள். அவ்வாறு திருமணத்துக்கு பின்னர் வாழ்க்கை ஆரோக்கியமாக அமைவதற்கான காரணம், குறிப்பாக இருவரும் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருப்பார்கள், நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள், வாழ்க்கையில் பரஸ்பரம் வழிகாட்டிகளாக இருப்பார்கள், முன்னேற்றத்துக்கு துணையாக இருப்பார்கள், பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுவதற்கேற்ற வழிவகைகளை தேடுவார்கள், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதிகளை உருவாக்குகின்ற வழிவகைகள் அவர்களிடம் இருக்கும். இதன் காரணமாக இன்பத்திலும் துன்பத்திலும் உண்மையாக துணையாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கை அவர்களுக்கிடையே பிறக்கும். இதன் காரணமாக திருமணத்துக்கு பின்னர் தம்பதிகளது வாழ்க்கை பெரிய மாற்றங்களை கண்டுவிடும். பொருள் சேரும், பல்வேறு விதமான மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். இப்படி பல முறைகளில் அவர்களது வாழ்க்கையில் புதிய புதிய சிந்தனைகள், புதிய விதமான வாழ்க்கை முறைகள் உருவாகும். அதனால்தான் திருமணம் என்பது பொதுவாக வாழ்க்கையிலே சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றது என்று சொல்வார்கள். அந்த சொர்க்கத்தை தருகின்ற திருமணத்தின் பின் பலரது வாழ்க்கை மற்றொரு பாதைக்கு வேகம் பெற்று விடுகிறது.
8: Take it easy. Why people are

Now it is, you know, barrages are made in streetcar

அந்த பாடல் ஒழித்தோ இந்த நேரம் 12:34 நீங்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் காலை நேர வானவில் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.

கேட்டுக்கொண்டே இருங்க, ஹைபிரிட் டிஜிட்டல் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்.

நேர்கசியமார் தமிழ் எச்சியின் வானவில் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம் என்று ஆடி அமாவாசை தினம் பல்வேறு பிரதேசங்களிலும் இந்த ஆடி அமாவாசை தினம் இன்றைய தினம் கொண்டாடப்பட்டால் நாளைய தினம் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் மிக சிறப்பாக தமது முன்னோர்களுக்காக தர்ப்பணம் செய்கின்ற ஒரு சடங்காக நிகழ்வாக அந்த நாட்டு மக்களால் மருடாந்தம் பொதுவாக தமிழர் மற்றும்

இனிய பல மொழி பேசுகின்ற மக்களாலும் இந்த தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. குறிப்பாக ஆலயங்கள் மற்றும் புனித நீர்நிலைகளின் அருகே இந்த நாளை சென்று அந்த இடத்திலே தர்ப்பணம் செய்து தங்களுக்கு முன்னோர்களுக்கான ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை செய்கின்ற பலர், குறிப்பாக தந்தையை இழந்தவர்கள், தமது பிதற்கடன்களை செய்ய தவறியவர்கள், அல்லது வேறு பல காரணங்களால் மாதாந்த பிதற்கடன்களில் ஈடுபட முடியாதவர்கள் போன்றோர் வருடாந்தம் ஆடி அமாவாசை தினத்தில் சென்று தந்தைக்கான அந்த கடன்களை செய்து முடித்தால், பிதர்களுக்கான கடன்களை செய்து முடித்த, தமது முன்னோர்களுக்கான கடன்களை செய்து முடித்த மிகப்பெரிய ஒரு கடமையை நிறைவேற்றிய மன திருப்தியை பெற முடியும் என்று சொல்லப்படுகின்றது. இந்த நாட்களில் பல ஆலயங்களில் தீர்த்தோற்சவம் நடைபெறும். அந்த தீர்த்தோற்சவ நிகழ்வுகளில் கலந்து கொண்டு தர்ப்பணம் செய்வதும் மிக பொருத்தமாக அமையும் என்று சொல்வார்கள்.

0: கனடிய பெண் எல்லையில் கைது என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கின்றது. அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாநிலத்தில் 43,000 கனேடிய டாலருக்கும் அதிகமான மதிப்பிலான தங்கம் மற்றும் வெள்ளியை திருடியதாக குற்றம் சாட்டப்பட்ட கனடாவைச் சேர்ந்த பெண் ஒருவர் மீண்டும் கனடாவுக்கு திரும்ப முயன்றபோது கைது செய்யப்பட்டிருக்கின்றார். கனடாவின் ஒன்டாரியோ பீம்ஸ்வில் பகுதியைச் சேர்ந்த 25 வயதான கைலில் ஹோகன் என்பவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டவராக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்காவில் $43,000 மதிப்பிலான தங்கம் வெள்ளி திருட்டு தொடர்பில் இவரது கைது இடம்பெற்றிருக்கின்றது.
1: ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். நான் உங்க பூஜா பேசுறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க?

0: அமெரிக்காவுடன் தற்போதைக்கு எந்தவித பேச்சு நடத்தப் போவதில்லை என்றும் 2029 அவரது பதவிக்காலம் முடியும் வரை காத்திருக்கப் போவதாகவும் ஈரான் அறிவித்திருக்கின்றது. மேற்காசிய நாடான ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையேயான போரை நிறுத்த பல முயற்சிகள் நடந்து வரும் இந்த வேளையில் இருதரப்புக்கும் இடையேயான அமைதி ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கின்ற வேளையில் அணு ஆயுத தயாரிப்பு குற்றச்சாட்டின் பேர் தொடங்கப்பட்ட போர் தற்போது ஹார்முஸ் ஜலசந்தி யார் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவது என்பதன் அடுத்த கட்டத்தை எட்டியிருக்கின்றது. இந்த வேளையில்தான் அமெரிக்காவுடனான நேரடி பேச்சை ஈரான் தொடர்ந்து நிராகரித்து வரும் நிலையில் ட்ரம்ப் நிர்வாகத்துடன் எந்தவித பேச்சும் இருக்காது என்று நேற்று தனது அறிக்கையினை ஈரான் தெரிவித்திருக்கின்றது.
1: ஹர ஹர மகாதேவகி. சாமியே சைக்கிள்ல போகுதா, பூசாரிக்கு புல்லட் கேக்குதா. அதாவது சொல்ல வர கருத்து என்னன்னா, ஒரு நல்ல ஃபிகரை மடக்கணும்னா இன்னொரு நல்ல ஃபிகர் கூட க்ளோஸா பழகினாதான் முடியும்.

நீர்கள் இப்பொழுது 12:58 நீர்கள் இதுவரை நேரமும் காலை ஒளிபரப்புடன் இணைந்திருந்தீர்கள். தமிழா தமிழா அப்படியே ஒளிபரப்புடன் 10:10 நிகழ்ச்சி, வானவில் நிகழ்ச்சி போன்றவற்றில் இணைந்திருந்த நீர்களத்தினை விற்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வருகின்ற பொழுதுகள் இனிய பொழுதாக மாற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றும் உங்கள் அன்பின் SS வாசன். நன்றி, வணக்கம்.

0: அறிவும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
0: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069. ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார், 647-924-7638 அல்லது கால் தர்ஷன், 416-897-0919. ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638 416-897-0919.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஆதித்யா பிரபாகரன் மற்றும் சங்கீதா கோகல். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாக அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 416-700-2222 J.CA.
3: அனைவருக்குமான சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
5: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 38. ஊழ். ஊழின் பெருவலி யாவுள, மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழின் பெருவலி யாவுள, மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழினை காட்டிலும் பேராற்றல் படைத்தது உண்டோ? அதை தடுக்க நாம் வேறொரு வழியை எண்ணினாலும் அங்கும் அது முன்வந்து நிற்கும்.

அபிநய ராஜா கோகுலபாலா கோடி பிரகாஷா விலக நரக ஸ்ரீ ரட்சகமாலா எத்தனை முறைதான் நீங்கிச்சாவே இத்தவணை என ஆட்கொள்வாயா சூடிய வாடல சூடிய வாக்கள வாடிய சிந்தை குறும்பத்தா பூதகியாக பணித்திடுவாயா பாவை விரகம் பருகிடுவாயா ஆயர்தம் மாயா நீவா ஆயர்தம் மாயா.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155.
7: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார். விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா, ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
8: Working for you.
9: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
10: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறது.
11: நோ.
12: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.

0: 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா, 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம். இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 38. ஊழ். ஊழின் பெருவலி யாவுல, மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழின் பெருவலி யாவுல, மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழினை காட்டிலும் பேராற்றல் படைத்தது உண்டோ? அதை தடுக்க நாம் வேறொரு வழியை எண்ணினாலும் அங்கும் அது முன்வந்து நிற்கும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661. 416-475-4661.
4: காசு வேணும் ஃப்ரெண்ட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்டா அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தானே கை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
2: அம்மா நகை அடகுமாடம். நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
5: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
2: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகுமாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐயில் மலரும் மொட்டுக்கள்.
6: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
6: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000. 416-489-2000. GTA Credit.

0: அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்டபூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383
2: சுகந்தன் 416-540-6269
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
4: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 38. ஊழ். ஊழின் பெருவலி யாவுல, மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழின் பெருவலி யாவுல, மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழினை காட்டிலும் பேராற்றல் படைத்தது உண்டோ? அதை தடுக்க நாம் வேறொரு வழியை எண்ணினாலும் அங்கும் அது முன்வந்து நிற்கும்.

குடிச்சிட்டான். ரெண்டு மணி நேரம் நிக்க வச்சு ஃபைன போட்டு என்ன ஆமா அறுத்துட்டான். அதனால லேட் ஆச்சு ப்ரோ. ஓடி வந்ததால் வாங்குது மூச்சு ப்ரோ. பாடியில ஸ்கிராச் ப்ரோ. ஹெல்மெட் போடலன்னு கொடுத்த ரெசிபி இதுதான் என்னோட சாட்சி ப்ரோ.

Simran.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
6: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
5: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
6: ஏசியா கோல்ட் இங்க்,
5: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
6: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
5: இட்டோபிகோ,
6: 416-746-2742.
7: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
8: Music Connects.
7: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஆதித்யா பிரபாகரன் மற்றும் சங்கீதா கோகல். CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
9: அப்படின்ற

வாழறோம். 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. கெலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 இன் சிறந்த வாய்ப்பு.

0: கார் இல்லாம வேலையும் கிடைக்கல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை ஒரே பிஸி போல
1: ஆண்டி ஓட்டோக்கு போனான். ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
3: உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 38. ஊழ். ஊழின் பெருவலி யாவுள, மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழின் பெருவலி யாவுள, மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழினை காட்டிலும் பேராற்றல் படைத்தது உண்டோ? அதை தடுக்க நாம் வேறொரு வழியை எண்ணினாலும் அங்கும் அது முன்வந்து நிற்கும்.

Ladies and gentlemen,

0: ஐயோ, ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா.
1: காந்த கண்ணழகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன். இங்க புஸ், இங்க புஸ், ஸ்டார்ட் பீசிங்.

0: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க, உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க.
1: உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
0: உனக்கு இன்னும்

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாக அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 416-700-2222 416-700-2222 J.CA.

0: இனிய மாலை நேர வணக்கத்துடன் சியமாட்ட மலேஷ்டியின் அழகிய மாலை பொழுதில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் உங்களுடன் இணைந்து சிறப்பிக்கும் ரஜி.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
0: இன்று ஆகஸ்ட் மாதம் 11 தேதி செவ்வாய்க்கிழமை நேரம் மாலை 5:11.
1: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
0: இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நாளாகவும் மகிழ்ச்சிகள் கூடிய ஒரு நாளாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
0: சிஎம்ஆரின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
4: முஸ்லிம் பெண்களின் ஆடை விவகாரத்தில் அரசாங்கம் உறுதியான தீர்மானம் ஒன்றுக்கு வர வேண்டும் என திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மவ்ரூப் தெரிவித்துள்ளார். சர்வதேச காவல்துறையினரின் சிவப்பு அறிவிப்பின் கீழ் தேடப்பட்டு வந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல் சந்தேக நபர் ஒருவர் மலேசியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துக் கொண்டனர். மெரினா மற்றும் பெசன் நகர் கடற்கரைகளில் மொத்தம் 32 இடங்களில் இலவச வைஃபை வசதி மீண்டும் பயன்பாட்டுக்கு வந்துள்ளது. இந்த வசதி மெரினா கடற்கரையில் உழைப்பாளர் சிலை முதல் கலங்கரை விளக்கம் வரை 27 இடங்களிலும் பெசன் நகர் கடற்கரையில் 5 இடங்களிலும் இந்த வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. டொரண்டோவைச் சேர்ந்த முன்னாள் விமான பணிப்பெண் ஒருவர் 3 வெவ்வேறு விமான நிறுவனங்களில் நூற்றுக்கணக்கான இலவச விமான பயணங்களை பெறுவதற்காக விமானி போன்று பொய்யாக வீடமணிந்ததை டாலஸ் போர்னிக் என்ற பெண் ஒப்புக்கொண்டுள்ளார். சுற்றுச்சூழல் மாற்றத்தை கண்காணிக்கும் ஆர்டிக் அறிக்கைக்கான கூட்டாட்சி ஆதரவை டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் திரும்ப பெற்றது.
2: மனத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.
0: செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 26 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 30 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 18 பாகையிலும், நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 19 பாகையிலும், நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 26 பாகை செல்சியஸிலும் காணப்படுகின்றது. நாளை இடியுடன் கூடிய மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன. நாளைய மறுதினம் வியாழக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 25 பாகையிலும், வரும் வெள்ளிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 24 பாகையிலும் காணப்படுகின்றது.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
5: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
6: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
7: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000.

அழகிய மாலை பொழுதில் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ்ல இணைந்து உங்களுக்கு ஒரு கேள்வி தரப்படும். அந்த கேள்விக்கான உங்களுடைய பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் 8 மணி வரை கேட்டு மகிழலாம். பாடல் மட்டும் கேட்டு மகிழ விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9:30 மணி வரை சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஐ மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்கள் பாடும் பாடல்களும் நீங்கள் கேட்டு மகிழலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி 4164462222.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களிடம் கேட்கப்படும் கேள்வி என்னவென்றால், உங்கள் வாழ்நாளில் நீங்கள் மறக்க முடியாத நபர் என்று நிறைய பேர் இருப்பார்கள். உங்களுடைய வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை தந்த நபரை உங்களால் மறக்க முடியாது. அதே போல் உங்களுடைய வாழ்நாளில் உங்களுக்காக நிறைய ஏதாவது துரோகம் செய்தவர்களை உங்களால் மறக்க முடியாது. உங்களுக்காக நிறைய பேர் நிறைய உதவி செய்தவர்களை மறக்க முடியாது. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களால் நிறைய பேரை மறக்க முடியாது. ஏதாவது உங்களுடைய கஷ்ட காலத்தில் உங்களுக்காக கூட இருந்தவர்களை கூட உங்களால் மறக்க முடியாது. சின்ன சின்ன விடயங்கள் நிறைய இருக்கும். அப்படி உங்களுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத நபர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். உங்களுடைய பெற்றோர்களாக இருக்கட்டும், உங்களுடைய நண்பர்களாக இருக்கட்டும், உங்களுடன் கூட பிறந்தவர்களாக இருக்கட்டும், உங்களுடைய சொந்தக்காரராக யாராக இருந்தாலும் நிறைய பேர் உங்களுடைய வாழ்நாளில் மறக்க முடியாது. இன்று வரையிலையும் நீங்கள் மறக்க முடியாத நபராக நிறைய பேர் இருப்பார்கள் ஒவ்வொரு தருணத்திலையும். ஆனால் உங்கள் வாழ்நாளில் உங்களுக்காக அழுத அந்த நபர் யாராக இருக்கும்? உங்களுக்காக அந்த அழுத நபர் யார்? அது என்ன காரணத்துக்காக உங்களுக்காக அழுதார்? அந்த நபரையும் கண்டிப்பாக உங்கள் வாழ்நாளில் மறக்கவே முடியாது. நீங்கள் யாரையாவது ஒரு கட்டத்தில் மறந்திருப்பீர்கள். நீங்கள் உதவி செய்தவர்கள் இல்லது நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்திருக்கலாம், இல்லை மற்றவர்கள் உங்களுக்கு உதவி செய்திருக்கலாம், அதெல்லாம் நீங்கள் மறந்திருப்பீர்கள். ஆனால் உங்களுக்காக ஒரு நபர் அழுதிருந்தார் என்றால் அது கண்டிப்பாக உங்களால் மறக்கவே முடியாது. அது வந்து பெற்றோராக இருக்கட்டும், அல்லது காதலர்களாக இருக்கட்டும், கணவன் மனைவியாக இருக்கட்டும், உங்களுடைய நண்பர்களோ அல்லது உங்களுடைய உறவுக்காரர் யாராக இருக்கட்டும், ஆனால் உங்களுக்காக அந்த அழுத நபர் என்ன காரணத்துக்காக உங்களுக்காக அழுதார், அதை பற்றி நீங்கள் சொல்லிக்கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழலாம். இல்லை இதெல்லாம் எனக்கு சொல்ல விருப்பமில்லை, எனக்கு பாடல் மட்டும் தாங்கொண்டாலும் நீங்கள் பாடல் மட்டும் கேட்டு மகிழலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4162 6642 2

0: அழகிய மாலை பொழுதில் தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் முதலாவது நேயர், வணக்கம்.
1: வணக்கம். இந்த அழகிய மாலை பொழுதில் உங்கள் இது என்னைக்கு நலமா இருக்கீங்க?
0: நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: ஓ, நான் நலமாக இருக்கேன். நன்றி.
0: குடிச்சிட்டீங்களா? பாட கேட்கறது
1: டீ குடிச்சோன் இருக்கோம். பாட்டு கேட்க ரெடி.
0: சொல்லுங்க, என்ன பாடு?
1: இன்னைக்கு பாடல் வந்து நீங்களும் ரவுடி தான் பழத்துல இருந்து நீயும் நானும் சேர்ந்து போகும் நேரம்.
0: ஆமாம், நானும் ரவுடி தான் திரைப்படத்திலிருந்து வருகிற பாடு. நாங்கள் ஒரு கேள்வியும் கேட்டோம்.
1: ஓ, நீங்க கேட்ட கேள்விக்கு இட பக்கம் தான் எனக்காக அழுதுண்டா எங்க அம்மா அம்மாவா தான் இருக்கும். நான் விழிக்கிறேக்குள்ள அண்ணிட்ட பிடிக்கும். அவன் ஏன்னு ஒரு சின்னவனை பிடிச்சி கிளைக்கிற அவனை ஒன்றும் தெரியாத அவன் ஏன்னு அனுப்புற கொள்ற நாங்களே நான் வயது போயிட்டது. தாத்தா வீரெல்லாம் வயது போயிட்டது. அவனை காணிலாம போயிடும். அவனை அனுப்பாதேண்ட இல்ல இவன் குளப்படிக்கு அனுப்பத்தான் போயிடும். என்ன அண்ணா அனுப்பிடாது. அதுக்கப்புறம் நான் காணவையில விழிக்கிறது இருக்கு. நான் காணையில நான் விழிக்கிறதுக்கு எங்க அம்மாவையே நான் பத்து வருஷத்துக்குள்ளதான் கண்டேன். இங்க கூப்பிட்டுதான் கண்டேன். அப்படி அவ தான் நீங்க சொல்லணும்னா ஞாபகம் வந்துச்சு.
0: யாருக்காக அழுதிருக்கிறீர்கள்?
1: நான் எல்லாருக்குமாக அழுதபடியே தான் இன்றைக்கு இந்த பெரிய குடும்பத்தை வச்சோண்டு இருக்கிறேன். எல்லாருக்குமாக நான் அழுதேன். எனக்காக ஒருத்தர் வழியில அவன் பார்த்தா ஒரு ஆள் அழுது.
0: தொடர்ந்து சந்திப்போம்.
1: நன்றி, வணக்கம்.
0: அனிருத்தினுடைய இசையமைப்பில் தாமரையினுடைய வரிகளில் அனிருத் மற்றும் நீட்டி மோகன் குரலே.

0: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
1: என்ன
2: பாடல் தெரிவு?
1: எனக்கு நானி கோணி அந்த பாட்டு.
2: ஆமாம், விஜய் பிரகாஷும் ஸ்ரேயா கோஷலும் பாடிய பாடல். உங்களுக்கு ஸ்ரேயா கோஷலுடைய பாடல்கள் நிறைய பிடிக்கும் போல இருக்கு.
1: ஆமாம், எனக்கு எல்லாரோட பாடல்களுமே பிடிக்கும் ராஜி. எத்தனை நல்ல பாடல்கள், எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது சிலப்போ. அத்தனை நல்ல பாடல் நம்மளுக்கு தமிழ் விஷயம் இல்லை இல்லையா?
2: கேட்ட மகளிங்கள் நன்றி.
1: நன்றி உங்களுக்கு.
2: இந்த பாடல் ஹரஸ் ஜெயராஜனுடைய இசையமைப்பில், விவகாவினுடைய வரிகளில், விஜய் பிரகாஷ் ஸ்ரேயா கோஷல் குரலில்.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
2: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் ராஜி, நான் இருக்கிறேன்.
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: மிகவும் மகிழ்ச்சியா இருக்கின்றோம். அருமையான மாலை பொழுது, இன்றைக்கு அருமையான நிகழ்ச்சிகளுக்கு தனிமுறை பாட்டு எழுதல் கச்சேரிகளோட போக பொழுது போய் கொண்டிருக்கும்.
2: நல்லது, சொல்லுங்கள். நீங்கள் இன்றைக்கு என்ன பாடல் தெரியும்?
3: நான் இன்றைக்கு இதயம் இடம் மாறி துடிக்கும் வலது புறத்திலே அந்த பாடல்.
2: அந்த பாடலுடன் நாங்கள் ஒரு கேள்வியும் கேட்டோம்.
3: கேள்வி கேட்டு நீங்க சொல்லுவீங்க. நான் எங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள் வந்தாலும் அந்த இதை மனதை நெஞ்சை நாங்கள் தான் ஆத்திக்கொள்ள வேண்டும். அப்ப எனக்கு அப்படி ஒரு கவலைகள் வந்தோடனே எனது இதயம் வலது புறத்துல போய் நின்று கேட்கும் கேள்வி இடது பக்கம் இதயத்தை பார்த்து, நீ ஏன் கவலைப்படுற, கவலைப்படாத, டபுள் ஆக்டிங் போட்டுருண்டா கொண்டு இதயம் கொடுக்க, நீ கவலைப்படாத, மனதை சேர்த்திக்கொள், எல்லாம் எல்லாம் நன்மைக்கு தான் சொல்லும். அப்ப அதான் அந்த பாட கேட்கும்.
2: அப்ப உங்கள் வாழ்நாள்ல உங்களுக்காக யாரும் அழுதது இல்லையா?
3: அழுதாலும் என்றாலும் எங்கட இதயம் உங்களுக்காக அழுகிற மாதிரி வராதான்
2: வராது.
3: மற்றவர்கள் நீதி கண்ணீர் விட்டுட்டு போயிருவார், அது
2: என்ன
3: நிஜ கண்ணீரா அழுகிறது சொன்னால் எங்கட இரத்தம் தான் இதயம் துடிக்க வேண்டும்.
2: இதயம்
3: அதற்கான இந்த பாடல் ராஜ்.
2: நல்லது, கேட்டு மாக்கிழங்கள். நன்றி.
3: நன்றி, பலர்
2: நன்றி. ஒழிக்கும் இந்த பாடல் கார்த்திக் மற்றும் சித்ராவின் குரலில்.

0: ஓவன்சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ்வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 6479247638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 6479247638 416-897-0919.
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடி இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க குயின்சன்?
2: நல்லமா இருக்கிறோம், நீங்க?
1: நான் நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு? மலரே மௌனமா. ஆமா, இந்த பாடலுடன் நாங்கள் ஒரு கேள்வியும்
2: கேட்டோம்,
1: சொல்லுங்க.
2: அதுக்கு தண்டும் பெண்கள் தான், முதலாவது அம்மா, மற்றது மனைவி, தண்டு பேரும் அவங்க என்ன காட்டி நான் அள வச்சேன்டா, என்ன அள வச்ச ஆக்கல அள
1: வச்சேன்.
2: கணக்கு முடிஞ்சது,
1: கணக்கு முடிஞ்சது. அளவைத்தவர்களை மீண்டும் அளவைத்து விட்டீர்கள்.
2: ஆமா,
1: பாடல் கேட்டு மகளிங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
2: சந்திப்போம், நன்றி.
1: நன்றி. எஸ்பிபி மற்றும் ஜானகியின் குரலில்

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர். 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.com. கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் ரஜினா, ஷெரின் கிடைக்கிற, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன் ஷெரின், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நானே நலமாக இருக்கேன்.
1: இன்னைக்கு என்ன பாடல் தெரியுது?
2: எனக்கு அண்ணாத்த படத்துல
1: சிட் ஸ்ரீராம் பாடிய பாடல் கேட்டு மகிழுங்கள். நன்றி
2: நன்றி.
1: இந்த பாடடி இமானுடைய இசையமைப்பில் தாமரையினுடைய வரிகளில். வழக்கம் இந்த நேரம் 5:49.

0: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்டபூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: யார் கதைக்கிறீங்க?
2: என்ன ஜே கதைக்கிறேன்.
1: எப்படி இருக்கிறீங்க ஜே?
2: நலமா இருக்கேன், நீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட
2: கதைக்கிறேன்.
1: நன்றி. உங்கள் வரக்கைக்கு என்ன பாடல் தெரியும்?
2: காவலாளர் படத்துல இருந்து ஆலயங்கள் தேவை இல்லை ஆகமங்கள் தேவை.
1: நாங்கள் ஒரு கேள்வியும் கேட்டோம், கேட்டீர்களா?
2: ஆமா.
1: சொல்லுங்க.
2: மறக்க முடியாதால் தாய மறக்கலாது, நான் மிஸ் பண்ணிட்டேன். மற்றது எனக்கு மூத்த ஒரு வருஷம் வந்து உடனே மோசம் போயிட்டு அதை மறக்க முடியாது.
1: வார்த்தைகளிலே பாடல் கேட்டு மக்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
2: தொடர்ந்து சந்திப்போம்.
1: இந்த பாடல் SPB மற்றும் சுவர்ணலதாவின் குரலில் ஒலிக்கும். இந்த நேரம் 5:55.

0: முதல் HD தமிழ் HD
1: சிஎம்ஆரின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ். வர்த்தமானப்படுத்தப்பட்டுள்ள அரசியலமைப்பின் 22 திருத்தம் அனுமதிக்கப்பட்டால் எதிர்காலத்தில் பாரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் சட்ட ரீதியில் இந்த திருத்தத்தை தோற்கடிப்பதற்கு உயிர்த்தியாகம் செய்தேனும் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்வோம் என பேராசிரியர் GLP ரேஸ் தெரிவித்துள்ளார். நீதிபதிகளின் ஓய்வுபெறும் வயதிலையை நீடிப்பது குறித்து அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் ஜனாதிபதி அருண்குமார திசாநாயக்க மற்றும் இலங்கை சட்டத்திறனிகள் சங்கத்தின் பிரதிநிதிகளுக்கிடையே விசேட கலந்துரையாடல் ஒன்று வரும் ஆகஸ்ட் 12 நடைபெறவுள்ளதாக ஜனாதிபதி செயலகம் தெரிவித்துள்ளது. தமிழ்தாய் வாழ்த்தை முதலாவதாக பாட வலியுறுத்தும் தீர்மானம் தமிழக சட்டமன்றத்தில் இயற்றிய ஆளும் தமிழக வெற்றிக் கழக அரசுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்துள்ளார். பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உள்ள விக்டோரியா சர்வதேச விமான நிலையத்தில் போர்ட் ஏர்லைன்ஸ் விமானம் புறப்பட தயாரானபோது சிறுவன் ஒருவன் இருக்கைப்பட்டி அணிய மறுத்து இருக்கைக்கு அடியில் ஒளிந்து கொண்டதால் அந்த விமானம் ரத்து செய்யப்பட்டது. இதனால் பயணிகள் இரவு முழுவதும் பயணிக்க முடியாமல் தவிக்கும் நிலை ஏற்பட்டது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நாட்டின் குழந்தைகளுக்கான தடுப்பூசி அட்டவணையில் தட்டம்மை, ருபெல்லா ஆகியவற்றுக்கான ஒருங்கிணைந்த தடுப்பூசியை 3 தனித்தனி ஊசிகளாக பிரிக்கும் திட்டத்தில் கையெழுத்துக்கொண்டுள்ளார்.
2: மனத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.
1: இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 18 பாகையிலும், நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 26 பாகையிலும், நாளைய மறுதினம் வியாழக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 25 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளை இடியுடன் கூடிய மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன.
4: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
2: சிஎம்ஆர் தமிழ் HD
4: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
2: தமிழ் HD
4: தமிழ் HD
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 38. ஊழின் பெருவலி யாவுல, மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழின் பெருவலி யாவுல, மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழினை காட்டிலும் பேராற்றல் படைத்தது உண்டோ? அதை தடுக்க நாம் வேறொரு வழியை எண்ணினாலும் அங்கும் அது முன்வந்து நிற்கும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸில் இணைந்து நீங்கள் 8 மணி வரை உங்களுக்கு ஒரு கேள்வி தரப்படும். அந்த கேள்விக்கான உங்களுடைய சுவாரஸ்யமான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களும் நீங்கள் கேட்டு மகளலாம். பாடல் மட்டும் கேட்டு மகள விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9:30 மணி வரை சிஎம்ஆர் தமிழ் HD மற்றும் TVA மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்கள் பாடும் பாடல்களும் நீங்கள் கேட்டு மகளலாம். 8 மணி வரை பாடல் கேட்டு மகள விரும்புபவர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி 4164 4462 22.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களிடம் கேட்கப்படும் கேள்வி, உங்கள் வாழ்நாளில் நீங்கள் நிறைய பேரை மறந்திருக்க மாட்டீர்கள். உங்களுக்காக ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு துரோகம் செய்தவர்களை மறக்க மாட்டீர்கள். உங்களுக்காக மகிழ்ந்தவர்களை மறக்க மாட்டீர்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டமான தருணத்தில் உங்களுக்கு உதவி செய்தவர்களை மறக்க மாட்டீர்கள். நண்பர்கள், உறவினர்கள், பெற்றோர்கள், சகோதரர்கள் என்று, காதலர்கள், மனைவி, கணவன் என்று நிறைய பேரை நீங்கள் உங்களுடைய வாழ்நாளில் மறந்திருக்க மாட்டீர்கள். அப்படி இருந்தாலும் கூட உங்களுடைய வாழ்நாளில் உங்களுக்காக அழுத நபரை உங்களால் எப்பவுமே மறக்க முடியாது. அந்த நபர் யார், அது என்ன காரணத்துக்காக உங்களுக்காக அழுதா இருந்த என்பதை நீங்கள் கூறிக்கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழலாம். அழைக்க முடிய தொலைபேசி 4-6-6-4-4-6-2-2-2.
2: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: இனிய வாழ வணக்கம் தாஜி. கோதா ஸ்டேக்கரன், நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: ஒரு மனுஷியெல்லாம் 3 நிமிஷம் காத்திருந்து பொல்லாத கோபம் வந்துட்டு.
1: இன்று கொஞ்சம் பிஸி ஆகிவிட்டது சொல்லுங்கள்.
3: இன்னைக்கு என்ன இருந்தா நான் அதுக்கேற்ற மாதிரி நடந்திருப்பேன். அது வேலையை செய்து முடிச்சிருக்க
1: சொல்லுங்கள். என்ன பாடல் தெரிவு?
3: எனக்கு சந்தனம் பூசும் மஞ்சள் நிலாவும், வந்தனம் என்று நெஞ்சில் உலாவும் நேரம், துடிக்கும் கரங்கள் படம்.
1: துடிக்கும் கரங்கள். ஆமாம், இந்த பாடலுடன் நாங்கள் ஒரு கேள்வியும் கேட்டோம்.
3: கேள்விக்கு வந்து, இன்றைக்கு அந்த தந்தையர் தின விரத மனசித்து கொண்டிருக்கும் எல்லோருக்கும் பாராட்டுதலை தெரிவித்துக் கொண்டு, எனக்காக அழுது என்றால் அம்மாதான். ஒரு தடவை திருமணத்துக்கு பின்பு 83 ஜூலை இனக்கலவரத்துக்கு பிறகு 84 ஆரம்பத்துல எனது கடைசி தம்பியையும் இன்னும் 3 பேரையும் நான் கப்பலுக்கு ஏற்றுண்டு கொழும்புக்கு கூட்டிக் கொண்டு போனேன். கொழும்புல கூட்டிக் கொண்டு போய் அவையில 2 நாள் அவளை வச்சிருந்த 2ஆம் நாள் தான் பிளைட். அப்ப 2ஆம் நாள் அனுப்பிட்டு அதுக்கு பிறகு 1 நாள் நின்று அடுத்த நாள் ஒரு புதன்கிழமை நான் இரவு ட்ரெயின்
1: ஏறினேன்.
3: நான் வீட்டை வர அம்மா ஏதோ கலந்து அழுது பெரிய கவலைப்பட்டு கொண்டிருந்தா. ராத்திரி கண்ட கனவு சரியில்லை, நான் நடந்திருக்குமோன்று நான் நேத்து கடந்து வச்சிருக்கேன். என்னென்று கேட்டால், அப்ப என்ன கண்ட உடனே அந்த வியாழக்கிழமை வந்தனால் வெள்ளிக்கிழமையே அழகு குத்தி பால் குடம் எடுத்தவன் அம்மனுக்கு. அப்ப எனக்கு தெரியாது என்ன நடந்திருக்கோன்னு, ஆனா பிறகுதான் தெரியும். கொழும்புல நான் அந்த 6 மணி ட்ரெயினுக்கு வெளிக்கிட்டு விட்டேன். அந்த இரவு 12 மணி 1 மணி அளவில் எனது வீட்டை உடைத்து கொண்டு உள்ளுக்கே போலீஸ்காரர்கள் எல்லாம் உள்ளே பூந்து, பக்கத்து வீட்டுக்காரன், நாங்கள் கிறப்பு கொடுக்குற வீட்டுக்காரரையும் போய் அவனுக்கு தரையில என்ன நெட்டியில துவக்க வச்சு வெறுட்டி அசிங்களா, எங்க கொட்டியா கொட்டியான். அதை நான் 4 பேரை கூட்டிக்கிட்டு வச்சிருந்தபடியா, 5 பேர் அந்த வீட்டை இருந்தபடியா, நான் 5 கொட்டியா வந்து விடுதான்னு சொல்லி யாரோ சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்ப நான் அம்மா அந்த நேத்தி கிடந்தாலும் தப்பு நான் அண்டு ட்ரெயின் ஏறாமல் இருந்திருந்தால் நான் உங்களோட இப்ப பாட்டு கேட்பேனா தெரியும்.
1: அந்த அம்மாவுக்கு உங்களுடைய அந்த ஒரு நிலைமை அம்மாவுக்கு எப்படியோ புரிந்து இருக்கிறது
3: கனவு கண்டே தெரிஞ்சிருக்கு.
1: ஆமா,
3: அடுத்த நாளே பால் குடம் எடுத்தார்.
1: உங்களுடைய பாடலும் கேட்டு மகிழுங்கள். நன்றி,
3: நன்றி, வணக்கம்.
1: தருணத்தை நீங்க பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.
3: நன்றி, வணக்கம்,
1: நன்றி. இந்த பாடல் SPB மற்றும் ஜானகியின் குரல். ஒலிக்கு இந்த நேரம் 6:09.

0: வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். நல்லா இருக்கிறேன் ஈசன், நீங்க எப்படி இருக்கிறீங்க? அந்த மகிழ்ச்சியுடன் என்ன பாடல் தெரியும்? நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்திருக்கீங்க.
2: எனக்கு வந்து வீட்டையாடு விளையாடு படத்துல இருந்து மஞ்சள் வெயில் மாலையில்
1: அந்த பாடல். நாங்கள் கேள்வி ஒன்று கேட்டோம், கேட்டீர்களா? பாடல் கேட்ட மக்களுங்கள் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி. இந்த பாடல் ஹரிஹரன் விஜய் நகுலின் குரலில். ஒழிக்கும் இந்த நேரம் 6:15.

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: வொர்க்கிங் ஃபார் யூ.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: வொர்க்கிங் ஃபார் யூ.
2: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: மாலை வணக்கம் ரஜி, எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நாங்கள் மாலை சுகத்தோடு இருக்கிறோம். எனக்கு வந்து மெல்லத்த வந்த கதா படத்துல இருந்து தேடும் கண் பாவை தவிர அந்த பாட்டு,
2: அந்த பாடல் எஸ்பிபியும் ஜானகியும் பாடிய பாடல். நாங்கள் ஒரு கேள்வியும் கேட்டோம், கேட்டீர்களா?
3: இல்லையே.
2: உங்கள் வாழ்நாள்ல உங்களுக்காக அழுத நபர்கள் யார், என்ன காரணத்துக்காக அழுதார்கள்?
3: எனக்கு ரெண்டு பேர்
2: சொல்லுங்க.
3: எனக்கு வந்து இந்திய ராமி பிடிக்க செத்து ஆல்மோஸ்ட் செத்து தான் இருந்தது. அதுக்காக அம்மாவும் அண்ணாவும்.
2: அம்மாவும் அண்ணாவும்
3: அதுதான் இது பண்ண ஆல்மோஸ்ட் நான் தப்பி வந்து அப்புறம் அதுக்கு அண்ணா நேர்ந்தா இருந்த தெரியுமா, அந்த தூக்கு காவடி வச்சுருவாங்க.
2: ஆமா,
3: அதை என்ன எடுக்க சொல்லி எடுத்துறாங்க
2: தூக்கு காவடி. ஆமாம், நல்லது. அது வந்து நீட்டு வந்து இதுல கனடா கந்தசாமி கோயில் நீட்டு தேர்ல அந்த தூக்கு காவடி
3: நடந்தது. அங்க வந்து ட்ரக்டர்ல இது பண்ணி அதாவது சுற்றுலாங்க அரசுதான் இங்க இல்ல சுற்றுலாங்க 88
2: ஆகா. நல்லது நல்லது. உங்களுடைய பாடலும் கேட்டு மகிழுங்கள். நன்றி
3: நன்றி
2: நன்றி. எஸ்பிபி ஜானகியின் குரலில் ஒலிக்கும் இந்த நேரம் 6:23.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம்
1: சிவானந்தன், எப்படி இருக்கிறீங்கள்?
2: இன்றைக்கு
1: என்ன பாடல் தெரிவு? ஊட்டி வரை உறவில் இருந்து பூமகள் கேட்டு மகிழுங்கள். நன்றி. பூமாலையில் ஒரு மல்லிகை. ஆமாம், கேட்டு மகிழுங்கள். நன்றி. டி எம் எஸ் சுசிலா பாடி ஒரு பாடல். ஒலிக்கும் இந்த நேரம் 6:28.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஆதித்யா பிரபாகரன் மற்றும் சங்கீதா கோகல். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் ராஜி, நான் பாபி கலைக்கும். எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன்.
1: இன்னைக்கு நீங்க என்ன பாடல் தெரிவு?
2: தெரிவு நான் சொன்னேன், அந்த பாட்டை போட்டு
1: பாடல் மறந்து விட்டீர்கள். அப்படித்தானே?
2: மறந்து வாழணும்.
1: வெளிகளில் ஒரு வானவில்
2: விருப்பம் இல்ல இந்தியாக்கு போறேன் சொல்லி போட்டு வந்தது. இந்தியா வந்து இப்ப ஆள் பிரான்ஸ்ல இருக்கிற இப்போ அந்த நேரம் அப்ப அவன்டி அழகா நான் வரா விழிச்சிட்டு இருந்தா ஒன்றுமே செய்திருக்கல. அது சாப்பாடு எல்லாம் போட்டு வச்சிருக்கும். மற்றும் என் உடுப்பு தோச்சானே அவதான எல்லாம் சட்டர்டே சண்டே வீட்டுல இருந்து பேஸ்புக் பாக்குறது சமைச்சான சாப்பாடு தானே இல்லாம அவதான். அவ இல்லாட்டி என்னால உடனே போடுவேன். அதான் கடவுளை கேட்கறது, அவளுக்கு முதல் என்ன கொண்டு போடுவாங்க மனசுக்கு. அப்படி ஆக்களிஞ்ச இல்ல, நான் கன இடத்தை பாத்துருக்கேன். எனக்கு மனைவியானதெல்லாம் இறைவன் கொடுத்த வரமண்ட மாதிரி அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு.
1: நல்லது கேட்டு மக்கள் உங்களுடைய பாடலும் தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி நன்றி நன்றி நன்றி.
1: இந்த பாடல் வந்து ஜீவ பிரகாஷ் குமாருடைய இசையமைப்பில் நாமத்துக்குமாரனுடைய வரிகளில் சைந்தவி குரலில்

0: வணக்கம். திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757.
2: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் ரவி சாரா,
2: எப்படி இருக்கிறீங்க?
3: நல்லா நலமா இருக்கிறேன்.
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. இன்னைக்கு இந்த பாடல் தெரிவு
3: எனக்கு தேன் தேன் தேன் அந்த பாட்டு, குருவி படத்துல,
2: குருவி படத்துல இருந்து. நாங்க சொன்ன கேள்வியும் கேட்டீர்களா?
3: அப்பாவுக்காகத்தான், அப்பாவை விட என்ன உறவு. அம்மா நாங்க சின்னத்திலே போயிட்டாங்க, அந்த இறந்துட்டாங்க, அதனால அப்பா அவ்வளவு பாசம். அப்ப நாங்கள் இங்கிருந்து போதும் 2 வருஷத்துக்கு ஒருக்க நான் போய் பார்த்துட்டே வருவேன். கடைசியா போய் அவரோட நின்று அவருக்கு எல்லாம் செய்து விட்டு வரும் பொழுது சொன்னார், அடுத்த முறை நீ வரும் பொழுது நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், இல்ல நீங்க இருப்பீங்க, என்ன நீங்க யங், அப்படி இப்படி எல்லாம் நான் ஜோக்கா சொல்லிட்டு வந்தேன். வந்து 2 நாள்ல அப்பா இருந்துட்டான், அது வெக்கேஷன் போய் வந்தது. அவருக்கு விருப்பமே இல்ல நாங்க இங்க வர்றது, அவங்களோட இருக்கணும் அப்படின்னு. எனக்காக பெருசா அழுதது அவரு, அவருக்காக இன்னும் நான் அழுதுகொண்டு இருக்கிறேன்.
2: அப்பா அம்மாவினுடைய அந்த பாசத்தை வார்த்தைகளால் சொல்ல முடியாது, விவரிக்கவும் முடியாது. ஆமா, பகிர்ந்து கொண்ட மிக மிக்க நன்றி. உங்களுடைய பாடலும் கேட்டு மகிழுங்கள், தொடர்ந்து சந்திப்போம்.
3: நன்றி.
2: இந்த பாடல் குருவி திரைப்படத்திலிருந்து, வித்யாசாகருடைய இசையமைப்பில் ஜுகபாரதியினுடைய வரிகளில், உதித் நாராயணன், ஸ்ரேயா கோஷல் குரலில்.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 6-4-7-6-2-4-4-1-6-5
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் ராஜ்.
1: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க தவம்?
2: நல்லா இருக்கிறேன்.
1: நல்லா இருக்கிறேன். என்ன பாடல்?
2: எனக்கு ஏடியிலே ஒரு காசிய ரோஜா ஏனடி கீதாடு.
1: கேட்டு மகிழுங்கள். நன்றி.
2: நன்றி.
1: ஸ்ரீனிவாசனுடைய இசையமைப்பில் புலமைப்பித்தனுடைய வரிகளில் கே ஜே ஜேசுதாஸ் மற்றும் வாணி ஜெயராம் குரலில்.

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம் என்ன?
1: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266.
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
4: இல்லடா.
3: ஹலோ, காசு வந்ததாடா?
4: இன்னும் வரல காசு.
3: காசு வந்துச்சா?
4: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
5: What's happening? So sad.
6: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள். கொலம்பியா மணி டிரான்ஸ்பர், இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
0: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
7: வணக்கம். காசு நான்
0: எப்படி இருக்கிறீங்க?
7: சும்மா இருக்கலாம், வந்த லீவு நாள் தான், நல்ல ஒரு நாள் இருக்கும்.
0: நல்லது சொல்லுங்க, எனக்கு என்ன பாடல் தெரியுது?
7: இந்த சந்திர இந்த ஆரிய மாதங்கள்னா அப்ப அருணாச்சலம் சிவந்த பாட்டை கேட்போம் உண்டு. தாய் சிறந்த கோயிலும் இல்ல, தந்த செல்வம் மிச்ச மந்திரம்
0: இல்லை. ஆமா, நீங்க கேட்ட பாடல் SPB பாடிய பாடல், கேட்டு மகளிங்கள். நன்றி.
7: நன்றி தாய், வணக்கம்.

0: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட். ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200
3: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR
4: தமிழ் HD.
3: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
4: தமிழ் HD
3: தமிழ் HD
1: CMRின் மனத்தியால செய்திகள்.
5: மனத்தியால செய்திகள்
6: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
7: நாட்டின் பொருளாதாரம் மற்றும் சமூக கட்டமைப்புக்கு பாரிய அச்சுறுத்தலாக மாறியுள்ள போதைப்பொருள் கடத்தல் குற்றங்களுக்கே மரண தண்டனையை நடைமுறைப்படுத்துவது குறித்து அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதிலையை நீடிப்பது குறித்து அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் ஜனாதிபதி அருண்குமார திசாநாயக்க மற்றும் இலங்கை சட்டத்திறனிகள் சங்கத்தின் பிரதிநிதிகளுக்கிடையே விசேட கலந்துரையாடல் ஒன்று வரும் August 12 நடைபெறவுள்ளதாக ஜனாதிபதி செயலகம் தெரிவித்துள்ளது. இணையம் மூலம் அதிக லாபம் கிடைக்குமென ஆசை காட்டி பணத்தை முதலீடு செய்து வைத்து மோசடி செய்யும் சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் மக்களுக்கு காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. நிபந்தனைகளுடன் அமெரிக்க ஒயின்களை கடைகளில் விற்பனை செய்ய அனுமதிப்பது குறித்து குயிபெக் மாகாண முதல்வர் பரிசீலனை செய்து வருவதாக கூறியுள்ளார். கிரெம்ளினின் ஆதரவு தேசியவாத கட்சியொன்று தொடர்ந்த வழக்கின் அடிப்படையில் ரஷ்யாவின் உச்சநீதிமன்றம் அந்நாட்டின் ஒரே போர் எதிர்ப்பு கட்சியான ஜாப்போக்லோ செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு திங்களன்று தடை விதித்துள்ளது.
5: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
1: செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தெற்பகுதிய காலநிலையானது 26 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தெற்பகுதி உணர் நிலையானது 30 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 18 பாகையிலும், நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 19 பாகையிலும், நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 26 பாகை செல்சியஸிலும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் வியாழக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 25 பாகையிலும், வரும் வெள்ளிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 24 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளை இடியுடன் கூடிய மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன.
3: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
4: CMR தமிழ் HD
3: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
4: தமிழ் HD
3: தமிழ் HD
8: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
9: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
10: அதிகாரம் 38. ஊழ். ஊழின் பெருவலி யாவுள, மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழின் பெருவலி யாவுள, மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழினை காட்டிலும் பேராற்றல் படைத்தது உண்டோ? அதை தடுக்க நாம் வேறொரு வழியை எண்ணினாலும் அங்கும் அது முன்வந்து நிற்கும்.

ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு ஒரு கேள்வி தரப்படும். அந்த கேள்விக்கான உங்களுடைய பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். கேள்வி என்னவென்றால், உங்கள் வாழ்நாளில் வந்து நீங்கள் மறக்க முடியாத நபர்கள் என்று நிறைய பேர் இருப்பார்கள். உங்களுக்கு துரோகம் செய்தவர்களை நீங்கள் மறக்க மாட்டீர்கள். அதே போல் உங்களுடன் கூடி மகிழ்ந்த உங்களுடைய நண்பர்களை நீங்கள் மறக்க மாட்டீர்கள். உங்களுக்காக நிறைய உங்களுடைய கஷ்ட காலத்தில் உங்களுக்கு துணையாக நின்ற நபர்களை கண்டிப்பாக உங்களால் மறக்க முடியாது. அப்படி ஒவ்வொரு பருவத்திலையும் உங்களுக்கு மறக்க முடியாத நபர்கள் என்று நிறைய பேர் இருப்பார்கள். இப்போ பெற்றோர்களாக இருக்கட்டும் சரி, உடன் பிறந்தவர்களாக இருக்கட்டும் சரி, அல்லது காதலர்களாக இருக்கட்டும் சரி, நண்பர்களாக யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நபரை உங்களுடைய வாழ்நாளில் மறக்க முடியாமல் இருக்கும். அதே போல் உங்களுக்காக ஒரு நபர் அழுதார் என்றால் அந்த நபரை கண்டிப்பாக உங்களால் எப்போவுமே மறக்க முடியாது. அப்படியாக உங்கள் வாழ்நாளில் உங்களுக்காக அழுத நபர் யார், அது என்ன காரணத்துக்காக அழுதார், அதை பகிர்ந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் 8 மணி வரை கேட்டு மகிழலாம். இல்லை பாடல் மட்டும் கேட்டு மகிழ விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9:30 மணி வரை சீயமாட்டாமல் HD மற்றும் TVA மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்கள் பாடும் பாடல்களையும் நீங்கள் கேட்டு மகிழலாம். 8 மணி வரை பாடல் கேட்டு மகிழ விரும்புபவர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-6-4-4-6-2-2-2.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் ரஜி, நான் மீரா பேசுறேன்.
1: எப்படி இருக்கிறீங்க மீரா?
2: நான் நலமாக இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நன்றாக இருக்கின்றேன், நன்றி. சொல்லுங்கள், இன்றைக்கு நீங்கள் என்ன பாடல் தெரிவு?
2: எனக்கு அமர்கலம் படத்தில் இருந்து சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன்.
1: சத்தம் இல்லாமல் தனிமை வேண்டுமா?
2: ஆமா
1: ஆமா.
2: நீங்க கொண்டு வந்த தலைப்பு வந்து ஒரு நிஜமா ஒரு கிஃப்டான தலைப்பு. கண்ணீர் வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி எல்லாருக்கும்.
1: கண்டிப்பா.
2: எனக்காக எல்லாரும் அழுதுருக்காங்க, ஆனா எனக்கு நேரா எனக்கு யாரும் அழுதது கிடையாது. ஆனா எனக்காக எல்லாரும் அழுதுருக்காங்க, அது எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம கண்ணீருக்கு வந்து நிறம் கிடையாது. அது நிறம் இருந்துச்சுன்னா தலையணை சொல்லும் எப்படி கண்ணீர் வலி இருக்கும்னு. அப்புறம் மறக்க முடியாத ஒண்ணு, குருடர்களுக்கு கூட கண்ணீர் வரும். சோ நம்ம கண்ணீரை வந்து சுலபமா எடுத்துக்க கொள்ள முடியாது. சென்சிட்டிவான டாபிக், நல்லா இருக்கு.
1: நீங்கள் யாருக்காவது அழுது இருக்கிறீர்களா?
2: தலையணைக்கு மட்டும்தான் தெரியும்.
1: தலையணைக்கு மட்டும்தான் தெரியும். ஆகா, நல்ல ஒரு பதில் தான். ஆமா, உங்களுடைய பாடலும் கேட்டு மகிழுங்கள். நன்றி
2: நன்றி நன்றி வணக்கம்
1: நன்றி. இந்த பாடல் SPB சுஜாதாவின் குரலில் அமர்கலம் திரைப்படத்தில் இருந்து ஒழிக்கும். இந்த நேரம் 7:10 நிமிடம்.

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன வேளை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
2: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
3: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம்.
3: எப்படி இருக்கிறீங்கள்?
4: நலமா இருக்கின்றோம், நலமா இருக்கின்றோம்.
3: சொல்லுங்கள், இன்றைக்கு என்ன பாடல் தெரியும்?
4: எனக்கு பைசன் படத்துல இருந்து தென்னாடு அந்த பாடல் கேட்போம்.
3: தென்னாடு, ஆமாம். அந்த பாடலோட நாங்கள் ஒரு கேள்வியும் கேட்டோம்.
4: ஆமாம், எனக்காக கூடுதலாக அழுதன்னு சொன்னால் எங்கள் அம்மா தான். அது மறக்க முடியாத காரணம் என்று சொன்னால், நான் ஒரு பிடிபட்டு ஒரு இன்சிடென்ட்டால் பிடிபட்டு இங்கே திருப்பி நான் வரும்போது அவள் பார்த்தது திண்டகிஞ்சாவும் இருக்கு. அது என்று சொன்னால் நான் இந்த என்ன சொல்கிறது, இல்லை இருக்கு, இல்லை இருக்குது, ஆளுகிறோட இருக்குது இல்லை. அந்த அப்படியான நம்மளும் நான் திருப்பி வீட்டுக்கு நான் விடுதலையாக்கி வீட்டுக்கு விட்டே வர இல்லை. அதை அந்த கொஞ்சம் கடுமையான முறையில் தான் அதை நான் சுவாமில் அந்த இருக்கிறேன்னு சொல்லி கூட ஆரம்பித்தது கொஞ்சம் சிரமமான முறையில் தான். என்னென்று சொன்னால், அது அவர்கள் போய் அந்த பாதப்படையினர் கேட்டிருக்கு நம்ம அந்த நம்மளோட வீட்டு ஏரியால அந்த வீட்டை இந்த வீட்டுல சங்க ஆக்களம் தேர்ந்து அப்ப அவ சிலோட பயத்துல சொல்லலை, யாருமே காட்டி கொடுக்கல. பிறகு அவர்கள் அந்த எங்களோட இரானியார் இருப்பாங்க, அவர் மூலமா ஒரு லெட்டர் ஒன்று அனுப்பியிருக்க. அப்ப அந்த லெட்டரை கொண்டு போய் இரானியார் மூலம் தான் அதை கொடுத்தது. அவ என்ன சொன்னால், முதல் கொண்டு போய் அந்த இராணுவத்தினரை அந்த உலக மாணவர்கள் போய் அந்த ஒரு கோயில் வெட்டியில இறங்கி கேட்டுருக்கணும். அப்ப அதை மற்ற ஆக்குதலும் அந்த வீட்டை கொஞ்சம் டயத்துல காட்டு அதான் திரும்பி போய் பிறகு விதான அந்த அந்த விதானம் மூலம் அவர்கள் மூலம் கொடுத்து விட்ட ஒரு லெட்டர் உண்டு. அதுக்கு பிறகு விருது காலத்து பிறகு புதிய அந்த தற்துறைக்கு கப்பலில் தான் கொண்டு வந்தாரு. கப்பலில் கொண்டு வந்து நேவியிட்ட கொடுத்து நேவியும் விடுதலை செய்யும். அப்ப ஏதோ விதமா அழைத்து விட்டாரு. நாளைக்கு நான் கொண்டு வந்து படைக்கிறேன். இந்த அவர்களுக்கு கொஞ்சம் அந்த என்ன சொல்றது, கொஞ்சம் அரசியல் விடுதலை அந்த விடுதலை விருப்பம் இல்லாட்டம் கட்டாயம் விடுவோ விடுவோ விடுதலை செய்யும் சொல்லி ஒரு அரசியல் நெருக்கு வராமல் இருந்துச்சு. அப்ப விடுவோம் சொல்லி கொண்டு வந்து அந்த அந்த அந்த அந்த கண்ட மூட்டம் வந்து சரியான ஒரு இதாக இருந்துச்சு. அம்மா அப்புறம் வீட்டையும் கூட்டிக் கொண்டு போகல, இன்னொரு வீட்டை கூட்டிக் கொண்டு அந்த ஒன்றை விட்டுட்டு அவள் போயிட்டா. அந்த வீட்டை சித்த பார்த்தா அது இன்றைக்கும் எனக்கு சரியான ஒரு பிள்ளை அந்த தெரியல இன்றைக்கும் நின்று போடுறாரு அந்த
3: எனக்கு
4: இன்றைக்கும் அது அம்மா அந்த அந்த தன் விடுதலை வந்தாலும் அந்த அயலர்கள் சொன்னது வந்து நீங்கள் செய்ததால அம்மா வந்து வீட்டை ஒவ்வொரு நாளும் குளறி.
3: புரியுது புரியுது. ஏனென்றால் எனக்கு இது நிறையவே புரியும். இதை பற்றி நான் நிறைய பார்த்துருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில். என்னுடைய அப்பாவும் ஒரு
4: அந்த குளறுத்தான் குளறி அளவு சத்தியக்கும்னு சொல்லுவாரு. அவர்கள் என்னத்தான் பேசுங்க
3: எல்லாருக்கும் இருக்கணும். ஆமா, மறக்க முடியாத
4: தருணங்கள் காலகட்டம். ஆமா, இன்றைக்கும் ஆமா, அந்த அதை நினைச்சா தான் எனக்கு இன்றைக்கும் அம்மாவோட பாசமா இருக்கிறது. உடல்நிலை குறைஞ்சிருக்கிறாங்க.
3: எனக்கு நிறையவே புரிந்திருக்கிறது. ஏனென்றால் நீங்க ஒரு ஒரு போராளிக்கு இருக்கிற பிரச்சனை வந்து சக உத்தியோக, அதாவது ஜிஎஸ் மார்க் மீன், என்னுடைய அப்பாவும் ஒரு கிராம சேவகர் தான். அது நிறைய பிரச்சனைகள் ஒரு கிராம சேவை வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது வித்தியாசமான ஒரு பார்வையாக இருக்கும். ஆனால் ஒரு கிராம சேவருடைய வாழ்க்கையும் ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை தான். நாங்கள் நிறைய அனுபவித்திருக்கிறோம் இந்த வாழ்க்கையில். நீங்கள் ஞாபகப்படுத்தி விட்டீர்கள், நன்றி. உங்களுடைய பாடலும் கேட்டு மகளிர்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
4: ஒழிக்கும்
3: இந்த பாடல் நிவான் கே பிரசன்னாவினுடைய இசையமைப்பில், சத்யநாயனுடைய குரலில்.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358.
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடி இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் மூர்த்தி ஐக்கரன், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: இருக்கிறோம். ஆடிய மாச நாள் அன்று அன்புள்ள அப்பா அந்த பாட்டுக்கு.
1: அன்புள்ள அப்பா கேட்டு மகிழுங்கள். நன்றி
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி. இந்த பாடல் தீமானுடைய இசையமைப்பில் ஜுகபாரதியினுடைய வரிகளில் கே ஜே ஜேசுதாஸ் குரல். அன்பு

0: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661
2: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடி இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: மாலை வணக்கம்.
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நன்றி. உங்களோட கேள்வி வந்து யார் அந்த கவலைப்படுகிறோன்றதானே அந்த
2: யார் அழுதார்கள், என்ன காரணத்துக்காக அழுதார்கள்?
3: நான் தவிர்க்க முடியாத காரணத்தெல்லாம் இங்க வந்த நான் அப்பாவும் கையை பிடிச்ச கண்களைங்கிற அம்மாவோட நான் ஒரு விடத்தான் தொலைபேசி கதைக்கின்ற போது கூட ரெண்டு பேருக்கும் பார்த்த வராது. நான் அம்மான்னு சொல்லுறது அம்மா அங்க அப்படி அழு அப்படித்தான் எங்கட வாழ்க்கை போய்கொண்டது. ஒரு விடத்தம் இப்ப பழகிட்டுது. ஏன்னா நான் அம்மா விட்டு பிரியாத இப்ப அம்மா அம்மான்றது அம்மா விட்டு பிரியாம இந்த அம்மாடா இருப்பேன் வெளியில போய் வந்து அந்த அந்த பிரிவு வந்து ஒரு உயிரே பிரிஞ்ச மாதிரிதான் நம்ம அழுவேன். டீயலை வச்சு கொண்டு எல்லாம் அழுவ அப்படி அந்த அந்த ஒரு பாச பிணப்பு அது இப்பவும் அப்படியே இருக்க
2: மாட்டேன்.
3: மற்றது இன்னைக்கு நான் கேட்க போற பாடல் வந்து ஏன் எனக்கு மயக்கம் அந்த பாடல்.
2: ஏன் எனக்கு மயக்கம்? ஆமா,
3: நன்றி.
2: நான் அவன் திரைப்படத்திலிருந்து. ஆமாம், கேட்டு மகிழுங்கள். நன்றி. இந்த பாடல் வந்து ஜெயதேவ் மற்றும் சங்கீதா ராஜேஸ்வரன் இணைந்து பாடிய ஒரு பாடல். ஒழுங்கி மணி நேரம் 7:33

0: காசு வேணுமென்று ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்டா, அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
1: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
2: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
1: கெனடியன் எக்லிங்டன், சங்கரன் கோக் அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 4167570034 அல்லது 4169943861. அம்மா நகை அடகு மாடம்.
3: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: தேவதாஸ் கேக்குறேன், சுகமா இருக்கின்றீங்களா?
3: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நாங்களும் சுகமா இருக்கிறோம்.
3: சொல்லுங்க, இன்றைக்கு என்ன பாடல் தெரியும்?
4: நான் விரும்புவது கன்னத்தில் முத்தமிட்டால் என்ற படத்தில் இருந்து மாதவன் படம், அதுல கன்னத்தில் முத்தமிட்டான்னு தொடங்குற பாட்டு இருக்கு.
3: மாதவனம், ஐ திங்க் சிம்ரனம் அந்த படத்தில் நடித்ததா, அத்துடன் பார்த்திபனுடைய மகளும் நடித்திருந்தா. சொல்லுங்கள், அந்த திரைப்படத்தில் இருந்து வருகிற பாடலுடன் நாங்கள் ஒரு கேள்வியும் கேட்டோம்.
4: என்ன, முதல்ல நாங்கள் சொல்ல வேண்டியது, நாங்கள் எல்லாரும் விரும்புவது அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் உண்டு. அது எல்லா தெய்வங்களையும் விட, எல்லாரையும் விட எங்களோட அம்மா அப்பாவை தான் நாங்கள் முக்கியமாக எல்லாருக்கும் அதை விரும்புவது. நாங்கள் அவே இரண்டு பேரும்
3: தான் கண்டிப்பா.
4: நான் அம்மா, நான் இறக்கும் பொழுது, அம்மா இறக்கும் பொழுது நான் வீட்டில் உங்க ஸ்ரீலங்கால இருக்க இல்லை, வெளியெல்லாம் இருந்தேன். அதாவது ஒரு வெளிநாட்டு ஆக்கிரண்ட செய்தி வந்தது. அப்போ ஹலோ,
3: ஆமாம் ஆமாம் சொல்லுங்க.
4: அப்ப நான் ஒரு நாளும் இந்த வாழ்க்கையில நான் அழுந்திருக்க மாட்டேன். சுற்றோன சத்தமா பிளத்தும் அம்மா என்று சொல்லி பிளத்த அழுதுனதா இந்த வீட்டுல உள்ள எல்லாரும் வந்து பக்கத்து வீட்டுல உள்ள ஆக்களும்
3: வந்துட்டேன்.
4: அவ்வளாத்துக்கு நான் கவலை தாங்கல அப்படின்றது. முதல் முதல் இந்த லைஃப்ல அப்படி அழுதது என்றால் என்னை அறியாமலே அழுது தங்கிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒரு காஃப் அன் அவரா தொடர்ந்து அழுதோடு ஒருதோடையும் கிடைக்கல. அந்த

0: மகளங்கள் கடந்த சந்திப்பு
1: சொல்லிவிட்டவர் இந்த ஒளியில வரக்குல ராசன் தான் சொல்றது, ராசன் நீங்க 2 வருஷத்துல திரும்பி வந்துடும் நிக்க வேண்டாம். ஓம்பி சொல்லி வந்து நான் அவற்றை இறந்த வீட்டுக்கே போயிலா போட்டு.
0: ஆமாம், எல்லோருடைய கதைகள் கேட்கும் பொழுது எல்லோருடைய வாழ்க்கையிலே நிறைய சோகங்கள் நிறைந்த வாழ்க்கைக்குள்ளே தான் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இயற்கையின் நியதியும் கூட இருக்கின்றது. நன்றி இணைந்து சிறப்பித்தமைக்கு. இந்த பாடல் கன்னத்தில் முத்தமிட்டால் திரைப்படத்திலிருந்து சின்மயி மற்றும் ஜெயச்சந்திரன் குரலே.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் அண்டிச்சினம்.
1: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி.
2: The customer you're trying to reach is not available.
3: பிரதி செல்வம், first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம் 416-268-0155 416-268-0155.
0: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
1: செல்லம் இல்லடா செல்வம்.
0: சரி சரி,
4: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம் வணக்கம் வணக்கம் இனிய மாலை வணக்கம் கண்ணன் காய்ச்சல், எப்படி இருக்கீங்க?
4: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
5: ஓ, நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். இந்த இனிய நாள்ல வந்து எங்களை மகிழ்விக்கிறதுக்கு நன்றி. இன்னைக்கு வந்து என்னட இறந்து போன அப்பாவும் மாமாவையும் நினைவு கூர்ந்தோண்டு, மற்றும் எல்லாருக்கும் நினைவு கூர்ந்தோண்டு, உலகம் சுற்றும் வாழ்வு சிரித்து வாழ வேணும், பிறகு சிரிக்க வாழ வாழ்ந்துடாது, நவீன கால பாட்டோட கேட்போம். அவையோட தான் போய் பார்த்தோம் இந்த படம், அப்பாவோட அம்மாவோட. மற்றும் இங்க கேட்ட கேள்விக்கு வந்து எங்களோட அம்மா வந்து எப்பவுமே வந்து என்னென்றாலும் ஒரு எனக்கு ஒரு தோல்வி வந்துட்டா இல்ல நான் ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன் இல்லாட்டி ஸ்போர்ட்ஸ்ல கொஞ்சம் தோந்துட்டு வேண்டாம் அழுத்தங்கிறோம், நான் காட்ட மாட்டேன், நான் பிடிச்சிருவேன் அழுதுட்டு அழுகிறேன். அந்த சின்னல அவளை பிடிக்கிறேன், அப்புறம் கொஞ்சம் வளர வளர பிடிச்சிட்டு பிடிச்சிருவேன் அழுகிறான். மற்ற இந்த மனைவியும் கல்யாணம் கட்டி அந்த புதுசையில கொஞ்ச நாள் வருஷங்கள் அவளுக்கும் அந்த சிறுநீரகம் தோல்வியல் வாழ்க்கையில சகஜம்தான் தோல்வியல், கொஞ்சம் பெருசா வந்துட்டா அப்படின்ட்டு அவளுக்கு கவலை வந்துடும், கண்கள் கண்ணீர் வந்துடும், காட்ட மாட்டணும், நாங்க சமாளிச்சு அதெல்லாம் பண்றலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே கூல் டவுன் பண்ணி கூல் டவுன் பண்றது நாங்க. அது ஒரு இன்பம். எந்த நேரம் அழுகிறாங்க அம்மாவும் அப்படி எந்த நேரம் அழுகிறாங்களோ அது வந்து எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியையும் ஊக்கத்தையும் கொடுக்கும். எங்களுக்காக இருக்கிற மாக்கள் உண்டு, அதுதான் நான் சொல்ல
4: விரும்புறேன். நல்லது பகிர்ந்து கொண்ட மிக உங்களுடைய பாடலும் கேட்டு மகிழுங்கள். நன்றி
5: நன்றி நன்றி நன்றி வணக்கம்.
4: இந்த பாடல் வந்து எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையமைப்பில், புலம்பி பித்தனுடைய வரிகளில், டி எம் எஸ்னுடைய குரலில்.

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
1: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078. தமிழராய் பெருமை கொள்வோம்.
2: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம். நல்ல சுகமாக இருக்கிறேன் ஐயா, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நான் நலமாக உற்சாகமா மகிழ்ச்சியா உங்களோட நினைப்பை பார்த்து சந்தோஷம் வருத்தமா.
2: நல்லது. இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
3: இன்றைக்கு அப்பாவும் பாடல் தெரியுமா?
2: அப்பாவுக்காக ஒரு பாடலாமா? உங்களுடைய பாடல் விரைக்கிறது, தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
3: நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.
2: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கிறேன் ரமேஷ். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: அதே சுகமா மகிழ்ச்சியாக
2: இருக்கின்றேன்.
4: பாடல் வந்து சத்யா படத்திலிருந்து வலையோசை கலகலவனுங்கிற பாடல்.
2: அந்த பாடல் கேட்டு நாங்கள் ஒரு கேள்வியும் கேட்டோம்.
4: கேள்வி என்னன்னு எனக்கு தெரியாது. இப்ப கண்ணன்ட்ட கேட்டுதான் இப்ப கேள்வி. செவ்வாய்க்கிழமை கேள்வி இல்லம்பீங்களே, அதனால எனக்கு தெரியல. கேள்வி நான் கேட்கலாம்.
2: கேள்வி என்னவென்றால், உங்களுக்காக அழுத நபர் யார், என்ன காரணத்துக்காக?
4: எனக்காக அழுதவர், அழுதவங்க யாரும் தெரியல இது வரைக்கும்.
2: இதுவரைக்கும் இல்ல.
4: ஏன்னா நான் எதுவும் தப்பு பண்ணல, ரொம்ப நல்ல புள்ள அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா அழுத மாதிரி தெரியல. ஆனா அம்மா வந்து என்ன பாதுகாத்துருக்காங்க நிறைய
2: தடவை,
4: எங்க அப்பாவை அடியில இருந்து. ஆமா, அதுதான் அழுத மாதிரி ஒண்ணும் தெரியல. இனிமே அழுவத்துக்கு நாள் இருக்குல்ல, பாக்கலாம்.
2: நல்லது. பாடல்களுடைய பாடல் ஒளிபரப்பப்படும். நன்றி.
4: நன்றி. வணக்கம்.
2: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம்.
2: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
5: நான் ரஞ்சினி கதைக்கிறேன்.
2: ரஞ்சினி, எப்படி இருக்கிறீங்க?
5: இருக்கிறேன், சும்மா இருக்கிறேன். நான் எங்களுக்கா எனக்கு அழகு என்றால் அம்மாதான் அழகிருப்பான்னு நினைக்கிறேன். ஆனா நாங்கள் அழுதாவது அப்பாக்காகத்தான். அப்பா எங்களை விட்டுட்டு பிரிஞ்சிக்கலதான் அழகு கவலை சரியான
2: எல்லோருடைய பழைய
5: நான் கவலைப்பட்டது கூட அதையும் இருக்கிறது.
2: பக்கத்துல வீட்டுக்கார கேட்டுக்கொண்டிருக்கிறாரா?
5: அப்பா செய்யறதுக்கு பிறகுதான் கூட கவலையா இருந்தாதான் அவரை கூட அந்த சீராளி கோவிந்தரா இந்த பாட்டு விரும்பமே இருக்கு. அப்ப அதனால நான் அந்த பாட்டை விரும்பி
2: கேட்டேன்.
5: நினைவா? ஓகே, நன்றி.
2: நன்றி.
5: ஆமா,
2: அழைப்பில் இருக்க மாட்டே நீயர் வணக்கம்.
6: தேவதாஸ்காய்க்கிறேன். நான் உங்களோட அப்போ கதைச்சது முழுக்க வந்ததா? என்ன இன்டர்நெட் கட்டா போட்டுது?
2: ஆமா வந்தது.
6: பாட்டும் போட்டுட்டியோ?
2: ஆமா.
6: நான் இது இந்த வீட்டுல வீடு கிட்ட வரக்குள்ள அது வாய்ப்பை வேலை செய்து மிக்ஸ் பண்ண கூட ரெண்டும் பெறாது. அதுல ஒரு முறை பிரச்சனை வருது. நான் நினைச்சேன் கதைச்சேன. ஓகே ஓகே ஓகே.
2: ஆமாம், தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி. நேயர் சிவலிங்கம் ஐயா, ரமேஷ் மற்றும் ரஞ்சினியினுடைய பாடல்கள் அடுத்து வரும் மனத்தி ஆழத்தில் ஒளிபரப்பப்படும். தொடர்ந்து நீங்கள் 9:30 மணி வரை சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஐ மூலமாக தமிழ் மியூசிக் கணக்கு நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்கள் பாடும் பாடல்களுக்கு நீங்கள் அவர்களுக்கு நீங்கள் அழைத்து அவர்களுக்கு உங்களுடைய ஊக்கத்தை தெரிவிப்படுத்துங்கள். அளிக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-292-4059.
7: And I'm Aditya Prabhakaran.
8: அவர்களும் வந்துள்ளோம். நான் வந்து ஒரு மியூசிக் டீச்சராக கடமையாற்றி கொண்டிருக்கின்றேன். ஸ்வர சாகித்யா மியூசிக் அகாடமி என்று ஸ்கூல் வச்சிருக்கிறேன். அதில் பிள்ளைங்களுக்கு மியூசிக் கற்பித்து கொண்டிருக்கிறேன். இன்று உங்கள் முன் பாடுறதுக்கு மிகவும் சந்தோஷமாக ரெண்டு பேரும் வந்திருக்கிறோம். இனி ஆதித்யா தன்னை பற்றி சொல்லுவார்.
7: Hello, I am 19 years old and I'm going into my second year of university at Queen's for health sciences. And I've been singing since I was about 3 years old. My father